நேரம் 5:36 நம்மிடம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரர்களுடைய குரலில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:45 26 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நவகரக பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ்பிபி குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:52:43. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை FM ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மா மாரியம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. எல்ஆர் ஈஸ்வரனுடைய குரலில் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம்

0: செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேர்கள் கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் என்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தினையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, மறுபகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. இன்று காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், நெல் விலை விபரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விபரம் அறியலாம். 8:30 சரமரோகரி வாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 இளைய பாரதம், இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் எம் நிதின் ஆண்ட்ரோ அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல் நேரலை. முற்பகல் 11:02 ஏக் சூர், அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நினையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். இன்று பகல் 12:55 திரை இசை, 1:00 செய்தி தெரியுமா. 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிழை டி மனோரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashwani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister

0: உலகில் சாகா வரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளிவீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது. கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வியினும் உள்ளத்தே பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கு பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஏழு பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால்உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தைப் போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உணர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதை போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம். பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய்

0: மீது மயக்கம் கொண்டு அவள் சொல்படி நடப்பவர்கள் நல்ல பயனை அடைய முடியாது. கடமை புரிவதையே கருத்தாக கொண்டவர்கள் ஒதுக்க வேண்டியது அதுவாகும். குறள் எண் 901 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனை விழைவார் மான் பயன் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது.
0: மனைவி மீது மயக்கம் கொண்டு அவள் சொல்படி நடப்பவர்கள் நல்ல பயனை அடைய முடியாது. கடமை புரிவதையே கருத்தாக கொண்டவர்கள் ஒதுக்க வேண்டியது அதுவாகும். குறள் எண் 901 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

வண்ணங்கள் மலர்களுக்கு அழகு, நல் எண்ணங்கள் மனிதர்களுக்கு அழகு. எண்ணங்கள் அழகாக இருந்தால் அதன் வெளிப்பாடும் அழகாகவே இருக்கும். நமது எண்ணங்கள் என்றும் அழகுடன் உயர்வாக இருக்க இறைவனை துதிப்போம் பக்தி மாலையாய். நேரம் சரியாக 6:17. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் சரியாக 6:29. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. சுஷீலா பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
0: நேரம் 6:38. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாகூர் இ.எம். ஹனீஃபா குரலில்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது.

0: உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டப் பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் காட்டினார். மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவு துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

0: மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருவரிச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000 அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 28 நாள் ஞாயிற்று

0: கிழமை. நேரம் 6:56. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை, இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31-32°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22-23°C ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 4-16 km என்ற வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால், புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 ml வீதம் வேர் வழியாக அளிக்கவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 g கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். தென்னையில் ரோகோ சுருள் வெள்ளையி தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 hectare 8 எண்கள் வீதம் வைக்கவும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரமிடலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களின் காப்பீடு ஜூலை 15 புதுப்பிக்க வேண்டும். 2011-12 ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டு பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீட்டுத் திட்டத்தை இம்மாதம் 15 தேதிக்குள் வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை எய்தினால் 1 லட்சம் ரூபாய் மற்றும் விபத்தில் இயற்கை எய்தினால் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரிய தலைமையகத்தில் செயல்படும் தொழிலாளர் நலப்பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீட்டுதாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகில் உள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நிறைவடைந்துள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:00. வட்டாரச் செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது இ சேவை மையங்களில் பொதுமக்கள் தரும் ஆவணங்களை சரியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் செயல்பாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பொது இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பொதுமக்களுக்கு தேவையான அரசு சேவைகளை அவர்களின் இருப்பிடத்திற்கு அருகிலேயே எளிய முறையில் வழங்குவதற்காக பொது இ சேவை மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பொது இ சேவை மையங்களில் சான்றிதழ் பெற வரும் பொதுமக்கள் விண்ணப்பிக்கும் போது அவர்கள் தரும் ஆவணங்களை உரிய முறையில் சரிபார்த்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு அல்லாமல் ஆவணங்களில் உள்ள தகவல்கள் தவறாக பதிவேற்றப்பட்டு அதனால் பொதுமக்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் நிலை ஏற்பட்டால் இ சேவை மையங்கள் மீது தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இ சேவை மையங்களில் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் தமிழ்நாடு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட 60 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட கட்டண விவரங்கள் அனைத்து மையங்களின் தகவல் பலகையிலும் ஒட்டப்பட வேண்டும். அனைத்து இ சேவை மையங்களிலும் குடிநீர், கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் இருக்க வேண்டும். குறிப்பாக சேவை மையத்திற்கு வரும் பொதுமக்கள் அனைவரிடமும் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் தங்களுக்கு அருகிலுள்ள அரசு இ சேவை மையங்களை அணுகி காலவிரயமும் பணவிரயமும் இன்றி அரசின் சேவைகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:05. இனி கேட்கலாம்
3: முச்சத்தில் இன்று.

0: மார்த்தாண்ட ஒரு டிக்கெட் கொடுங்க.
1: ஏய், நம்ம முன்னாடி அண்ணனுக்கு குரல் மாதிரி இருக்க.
0: என்ன நடத்துனத அந்த பக்கமா பாத்துட்டு இருக்கீங்க? டிக்கெட் கொடுங்க. என்ன, யாரோ கூப்பிடுறாங்களா? டிக்கெட் கேக்குறதுனா?
1: அடே
0: ஏ தம்பி சிவா, எதுக்குப்பா நடத்துனர் அந்த பக்கமா கூப்பிடுற? நான் டிக்கெட் எடுக்க போறேன்பா.
1: கலெக்டர் இங்க வாங்க.
0: தம்பி, நான் நடத்துனர்கிட்ட டிக்கெட் மார்த்தாண்ட போறதுக்காக எடுக்கிறதுக்காக ரூபாயை நீட்டுறேன். அவர் இந்த நேரம் பார்த்து வேலை செய்ய விடாம கூப்பிடுறீங்க, என்னப்பா நீ?
1: ஏனே, நீங்க ரூபாயை முதல் உள்ளுக்கு வைங்க, பாக்கெட்ல வைங்க. கலெக்டர் இங்க வாங்க, நான் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னே.
0: யாருக்கு எடுக்க போறப்ப?
1: உங்களுக்கு தாம்னே. கண்டக்டர் இங்க வாங்க, அவரு எங்க அண்ணனாக்கும். அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பஸ்ல ஏறினா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கணும் தான், நான் எடுக்கணும் சொல்றோம்ல.
0: சரி ஏ தம்பி, என்னப்பா விதாண்டவாதம் பேசிட்டு? இப்ப எனக்காக டிக்கெட் எடுக்க போற இல்லையா?
1: ஆமாண்ணே.
0: தம்பி இங்க வா, என் பக்கத்துல சீட்டு காலியா தான் இருக்கு. நீ எந்த ஊருக்குப்பா போற?
1: ஏனே, நான் மார்த்தாண்டத்துக்கு போறோம்னே.
0: நானும் மார்த்தாண்டம் தான் போக போறேன்.
1: ஏ அப்பா, ரொம்ப நல்லதா போச்சுன்னே.
0: சரிப்பா தம்பி, மார்த்தாண்டத்துக்கு என்ன விஷயமா போற?
1: கிளே, தேன் வாங்க போறோம்னே.
0: நான் காளான் வாங்க போறேன்ப்பா.
1: கிளே, என்னன்னு புதுசா இறங்கிட்டீங்க, இவ்வளவு நாளும் சிறுதானி.

0: சார்ந்த பரப்புரை தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இது என்ன புதுசா?
1: தம்பி, காளான்ல கூட விதவிதமான பதார்த்தங்கள் செய்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி என் மனைவி கூட சுய உதவி குழு கூட்டத்துக்கு ஒண்ணு போயிருக்கப்பா, அங்க பேசிக்கிட்டாங்களாம். இறைச்சிக்கா பதிலு, முட்டைக்கா பதிலு, மீனுக்கா பதிலு மாற்று உணவாட்டு இதை பயன்படுத்தலாம், உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிற மாதிரி. காளான் சாப்பிடறதுனால என்னென்ன மாற்றங்கள் உடல்ல ஏற்படும், அதனால இளமை ததும்பல் கூட ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி என் மனைவி சொன்னாப்பா. இளமை ததும்பல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். காலையில கிளம்பிட்டான்ப்பா.
0: பாரு எங்க அண்ணன, இளமை அப்படின்னு சொன்னதும் எங்க அண்ணன் என்ன ஜெட்டு வேகத்துல கிளம்பி இருக்காரு. காளான் வேற வாங்க போறேன்னு சொல்றீங்க. காளானுடைய சிறப்புகளை பத்தியும் அதுல அடங்கி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பத்தியும் மதனி சொல்லிருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த விஷயங்களை எல்லாம் இந்த தம்பி கிட்ட கொஞ்சம் பரிமாறக்கூடாதா? இப்போ தோட்டியோட தான் வந்திருக்கு, இன்னும் தூரம் இருக்கு.
1: பாரு இந்த பேருந்துல வித்தியாசமா, அவிச்ச கடலை அவிச்ச கடலான்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்.
0: ஏய் மனுஷர பாரு, காளான பத்தி சொல்லணும்னா இந்த கடலையை வாங்கி தின்னணும்ல ஆசைப்படுறாரு. ஓய் கடலைக்காரர, இங்க வார ரெண்டு பொதி தாருங்க, சூடா எடுத்துதாங்க. சூடா என்னது, ஒரு பார்சல் 25 ரூபாயா?
1: ஏ சிவா, என்னப்பா கடலக்காரன்ட்ட போய் ஏடா கூடாம பேசிட்டு, பார்க்கக்கூடியவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நீ வேற நடத்துனத்த, அவரு யாரு தெரியுமா? எங்க அண்ணன், எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அப்பமே எல்லாரும் முழிச்சாங்க. வாங்குப்பா, பக்குவமா வாங்கு.
0: ஆமா ஆமா, வாவா குடுக்கிறது நான். இவரு விளக்கம் பேசிட்டு இருக்காரு, என்ன செய்ய, காளான பத்தி தெரிஞ்சுக்கிட வேண்டிய இருக்க. சரி சரி, வாங்குவோம் வாங்குவோம். ஏனே ஏகப்பட்ட பொக்க வச்சு தந்துட்டு போயிட்டானே.
1: ஏ தம்பி, எனக்கு பாரு பக்குவமா இல்ல இருக்கு. தம்பி, காளான பத்தி உனக்கு சொல்லணும் இல்லையாப்பா?
0: ஆமாண்ணே.
1: தம்பி, காளான பொறுத்த அளவுல புரதச்சத்து, நீர்ச்சத்து, ஊட்டச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள், வைட்டமின்கள், தாதுக்கள் இதெல்லாம் அதிகமா இருக்குதுப்பா. செலீனியம், தாமிரம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அப்புறமா பார்த்தோம்னா வைட்டமின் டி அப்படிங்கிற சத்து மற்ற தாவரங்கள்ல இல்லாத, காண முடியாத, அது வந்து காளான்ல இருக்குது.
0: ஏ அப்பாப்பாப்பா, என்ன எல்லாம் சொல்லுவாரு? செலீனியம்னு சொல்லுவாரு, தாமிரம்னு சொல்லுவாரு, பாஸ்பரஸ் சொல்றாரு, போதாத குறைக்கு பொட்டாசியம் வேற சொல்றாரு, அதுவும் எந்த தாவரத்திலயுமே இல்லாத வைட்டமின் டி வேற இருக்குன்னு சொல்றாரு. மருத்துவ ரீதியில இதுல என்னென்ன உபயோகம்னு?
1: தம்பி, பொதுவா அனுபவபூர்வமானவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வாய்ப்புண் வந்து குணமாகணும் அப்படின்னு சொன்னா முட்டைக்கோஸ் இருக்கு பாரு.
0: ஆமா,
1: அது கூட காளான சேர்த்து சில பதார்த்தங்கள் செய்து சாப்பிடுறதன் வழி வாய்ப்புண்ண நாள்படையா குறைக்கலாமா?
0: பரவாயில்லையே.
1: அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கறத வந்து இந்த காளான்ல கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா?
0: புரியுதுன்னு புரியுதுன்னு.
1: தம்பி, காளான பொறுத்த அளவுல ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை கூட கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குடலினுடைய ஆரோக்கியம், சரும மேம்பாடு, எடை மேலாண்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த காளான சாப்பிடறதுனால அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காளான பொறுத்த அளவுல நீர்ச்சத்து அப்படிங்கறது அதிகமா இருக்கனால சாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமைக்கும் போது தண்ணீர் அளவை நம்ம குறைக்கணுமா?
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
2: போன் 2330066.

0: வணக்கப்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் சரியாக 7:10. குமரி பண்பலை 101 இனி
1: உங்கள் காலை பொழுது இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: இந்த கலக்கலான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: யானா சான்வி.
3: யானா சான்வி, எங்க இருந்து வரீங்க?
4: தாமரைக்குளம்.
3: அப்படியா, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க?
4: ஷேரிங் கதை.
3: கதை சொல்ல போறீங்களா? இந்த கதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
4: அம்மா.
3: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? உங்க பேர் என்ன?
4: மினி மெர்சி.
3: அப்பா பேரு?
4: சகாய பிரவீன்.
3: சரி, இந்த சொன்னதுல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: அப்பா.
3: அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: அப்பா என்ன

0: சந்தோஷப்பட்டு ஆடுவாங்க.
1: ஓ, அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
0: தம்பி இருக்காங்க.
1: அவங்க பேர் என்ன?
0: யான் சஃபல்.
1: ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்ல போறீங்க, என்ன படிக்கிறீங்க?
0: யுகேஜி படிக்கிறேன். இப்ப நான் ஷேரிங் பத்தி ஸ்டோரி சொல்ல போறேன்.
1: சரி, சொல்லுங்க, கேட்கலாம்.
0: ஒரு காட்டுல டியரும் பியரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு மரத்துல டியர் வந்து ஒரு மாம்பழத்தை பார்த்துது. அது எட்டி பறிக்கிறோன்னு ட்ரை பண்ணிச்சு, ஆனா அதுக்கு எட்டல. அதனால ஃப்ரெண்ட் பியரை கூட்டி, அதோ பாரு மாம்பழம், பியர் வந்து எட்டி பறிச்சு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு டியர். நான் தான் ஃபர்ஸ்ட் பறிச்சேன் அப்படின்னு சொல்லிச்சு பியர். அதுக்கப்புறம் ஒரு குரங்கு வந்து அதை பார்த்து செஞ்சுட்டே இருந்து, எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஷேர் பண்ணி மாம்பழத்தை சாப்பிடுங்க. டியரும் பியரும் ஷேர் பண்ணி இந்த மாம்பழத்தை சாப்பிட்டாங்க. ஹாப்பியாக இருந்தாங்க.
1: ஓ, இது மூலமா நீங்கள் சொல்ல வர்றது என்ன?
0: இந்த இதுல என்ன தெரிஞ்சிட்டுனா, நம்ம டாய்ஸ் ஃபுட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். நம்ம திங்ஸை ஷேர் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும்.
1: சூப்பரா அழகா சொல்லிட்டீங்க. சரி, அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
0: எரியார் பாடல்.
1: எரியார் பாடல் பாட போறீங்களா? பாடுங்க.
0: ஏலும் மேலும் பர்னாலாம், எலியாருக்கு முளவாளாம், அறக்குள் எலியா புகுந்தாளாம், அங்கும் இங்கும் பார்த்தாராம், இரண்டு தட்டில் பணியாரம், இரண்டு கண்டில் மயில்தாரம், கடிச்சு கடிச்சு தின்னாராம், கணக்கே கூட்டி பார்த்தாராம், ஏலும் மேலும் பர்னாலாம், எலியா எப்போ விட்டாராம்.
1: சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான சாங் வந்து பாடியிருக்கீங்க. சரி, நம்ம செல்லக்குட்டி பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: டீச்சர் ஆக போறீங்களா? இதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: அம்மா வந்து டீச்சர்
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: டக் டக்.
1: யாரது?
0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.

0: இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றோன்ல என்னென்ன நேர்லை நிகழ்ச்சிகள் வலம் வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காலையில மணி 9:02 உங்கள் விருப்ப பாடலை விரும்பி கேட்கும் நேர்லை நிகழ்ச்சி வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. அதுக்கப்புறமா முற்பகல் மணி 11:02 ஏக் சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது மட்டுமல்லாம சிறுவர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இன்று காலை மணி 10:30 சிறுவர் குரல் நேரலை, அது மட்டுமில்லாம இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம குமரி பண்பலை 101 நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. தொடர்வது தமிழர் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை

0: வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மேன் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று

அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர், 40 மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்னாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து தனது 2 இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2 நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதிமத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் 7:25. சேவை

0: செய்திகள் கேட்பதற்கு முன்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: கோணம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர், தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி, நாகராஜா திருக்கோவில் மூன்றாவது புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா எட்டாம் கொடை விழாவில் இன்று காலை 6 மணிக்கு உஷபூஜை, காலை 8 மணிக்கு நாகராஜா காவு பூஜை, மதியம் 12 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் அலங்கார தீபாராதனை மற்றும் மாலை 5 மணிக்கு நித்திய பூஜை. தம்மத்து கோணம் வளர்நகர் ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கல் திருஏடு வாசிப்பு மற்றும் வாகன பவனி விழாவில் இன்று பகல் 2 மணிக்கு திருஏடு வாசிப்பு, பட்டாபிஷேக வாசிப்பு, மாலை 5 மணிக்கு வாகன பூ பணிவிடை, மாலை 5:30 ஐயா முத்துக்குடை வாகனத்தில் பவனி வருதல். கன்னியாகுமரி கம்பன் கழகத்தின் 17வது கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு கோட்டார் ராஜகோகிலா தமிழரங்கில் நடைபெறும். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 1வது ஆண்டு மற்றும் நேரடி 2வது ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31வது தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். 1வது ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2வது ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் 1வது ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் இம்மாதம் 15வது தேதி அன்று காலை 9 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 9 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 15வது தேதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலைக் கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று இன்று நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலைக் கடை விற்பனையாளரிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358-73-7358.
0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101.
3: இன்றைய குறுஞ்செய்தி. அரண்மனையில் யாரும் இல்லையா? ராஜமாதா, ராஜமாதா அவர்களே,
4: நான் இங்கே ஒருவன் அரியணையில் அமர்ந்திருக்கிறேன். மந்திரியாரே, நான் உமது கண்களுக்கு தெரியவில்லையோ?
3: ஏன் தெரியவில்லை? நன்றாக தெரிகிறீர்கள் மன்னா.
4: உமது கையில் ஏதோ சாப்பிடும் பொருள் வைத்திருக்கிறீர், அதுதான் நான் உமது கண்களுக்கு தெரியவில்லை, ராஜமாதா தெரிகிறார்.
3: மன்னா, ராஜமாதா தான் இதை கேட்டிருந்தார், அதற்காகத்தான் எடுத்து வந்திருக்கிறேன். அப்போ இதை அவரிடம் ஒப்படைப்பதுதானே சரி?
4: ஆஹா, என்ன வாசனை, என்ன வாசனை! கண்டுபிடித்து விட்டேன், இந்த வாசனையில் இருந்து நீ கொண்டு வந்திருப்பது குழம்பு என்று தெரிகிறது.
3: சரியாக கூறிவிட்டீர்கள் மன்னா.
4: எப்படி கண்டுபிடித்தேன் பார்த்தீர்களா?
3: இந்த ஆர்வத்தை குருகுலத்தில் தேர்வு கேட்ட கேள்விக்கு காட்டியிருந்தால் கேள்விக்கு பதில் ஏதாவது கண்டுபிடித்திருக்கலாம், பாசாக்கியும் இருக்கலாம்.
4: என்ன முணுமுணுப்பு மந்திரியாரே?
3: அது ஒன்றுமில்லை மன்னா, ராஜமாதா எப்போது வருவார் என்று கேட்டேன் மன்னா.
4: அவர் உப்பரிகையில் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார், வந்து விடுவார். அது சரி, நீர் என்ன குழம்பு கொண்டு வந்திருக்கிறீர்? கத்தரிக்காய் குழம்பா, வச்சல் குழம்பா, இல்லை பருப்பு கறியா?
3: குழம்பில்லை மன்னா, ரசம்.
4: என்ன ரசமா? சச்சே, ரசத்தை எல்லாம் ஒரு குழம்பு என்று கொண்டு வந்திருக்கிறீரே.
3: என்ன மன்னா இப்படி கூறிவிட்டீர்கள்? இது வெறும் ரசம் இல்லை மன்னா, தக்காளி ரசம். அதுவும் ஸ்பெஷல் தக்காளி ரசம்.
4: என்ன ஸ்பெஷல்? தக்காளி சதுரமான தக்காளியா?
3: அது இல்லை மன்னா.
4: அப்படி என்றால் தக்காளி கருப்பு வெள்ளை நிற தக்காளியோ?
3: அதுவும் இல்லை மன்னா.
4: பின்னர் வேறு என்ன ஸ்பெஷல்? தக்காளி சாதா நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி என்று கூறலாம்.
3: இது நாட்டு தக்காளி தான் மன்னா, ஆனால் ஆர்கானிக் தக்காளி.
4: ஆர்கானிக் தக்காளியா? அப்படி என்றால்?
3: அதாவது முட்டையோடு வெங்காயத்தோல், காய்கறி கழிவு, சாண உரம், சாம்பல் இவற்றையெல்லாம் சேர்த்து போட்டு அதில் வளர்ந்த தக்காளி மண்ணா இது.
4: அப்படி என்றால் இதை குப்பையில் வளர்ந்த தக்காளி என்று கூறும்.
3: ஐயோ, குப்பை இல்லை மண்ணா, இதுதான் இயற்கை உரம். ரசாயன உரத்தில் வளர்ந்த தக்காளியை விட இந்த இயற்கை உரத்தில் வளர்ந்த தக்காளியின் சுவை அமோகமாக இருக்கும். இது உடல் நலனுக்கு மிகவும் நல்லது. அது மட்டுமல்ல, ரசாயன உரங்கள் நிலத்தை மாசுபடுத்தி வரும் வேளையில் இயற்கை உரங்களை பயன்படுத்தினால் அது நிலத்திற்கும் நல்லது.
4: அப்படியா? அப்படி எனில் அந்த ரசத்தை இந்த குவளையில் ஊற்றும், நான் ருசித்து பார்த்து விட்டு கூறுகிறேன். ஆஹா ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! தக்காளி ரசம் என்றால் இதுதான் தக்காளி ரசம். மந்திரியாரே, நமது அரண்மனை தோட்டத்தில் ஆர்கானிக் தக்காளி விதைகள் மட்டுமல்ல, அனைத்து காய்கறிகளையும் ஆர்கானிக் விதைகளாக தேர்வு செய்து விதைத்து விடுங்கள். மறக்காமல் அதற்கு நீரே தண்ணீர் ஊற்றி பராமரித்து வர வேண்டும். இது எனது கட்டளை.
3: மன்னா, மன்னா, போட்டு விட்டாரா கட்டளை? இந்த மன்னர் என்னை தோட்டக்கார பணியாளராக மாற்றி விடுவார் போல இருக்கிறது. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள்? போயும் போயும் இந்த மன்னரிடம் வந்து சிக்கிக் கொண்டேனே.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:35. இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப், அதாவது சர்வதேச நம்பிக்கை தினம். வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள நம்பிக்கை ரொம்பவே அவசியம். தோல்வி என்னும் நோயை கொல்ல தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் சிறந்த மருந்து என்று இளைஞர்களுக்கு அறிவுறுத்தியவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள்.

வளர்ச்சியில் முழுமையான நம்பிக்கை வைத்து வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்தால் எந்த ஒரு கடினமான இலக்கையும் அடைய முடியும். நம்பிக்கையோடு இலக்குகளை நோக்கி பயணிப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை. இன்னைக்கும் நம்ம தென்குமரி தினையில உங்களுக்காக சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி பதில், கூடவே தேதியும் செய்தியும் என பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல விருமன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல், யுவன் சங்கர் ராஜா இசையில், யுவன் சங்கர் ராஜா மற்றும் சித் ஸ்ரீராம் பாடிய அந்த பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது ஒரு

0: ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: தரமே தாரக மந்திரமாய்

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

உலகின் மிகவும் பழமையான ஆலமரம் எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிகவும் பழமையான ஆலமரம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் இன்றைய பதறிவு கேள்வி. இதற்கான பதிலை யோசிச்சே இருங்க. புஷ்பா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, அந்த பாடலுக்கு அப்புறமா பதில தெரிஞ்சுக்கலாம்.

0: மிகவும் பழமையான ஆலமரம் எங்கு அமைந்துள்ளது? பதில சரி பார்த்தரலாமா? பீகார் மாநிலம் முங்கர் மாவட்டத்துல, பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முங்கர் மாவட்டத்துல. அறிவியல் பூர்வமாக கணக்கிடப்பட்டதுல முங்கர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலமரம் உலகின் மிக பழமையான ஆலமரமாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. லக்னோவில் உள்ள பீர்பால் சாஹ்னி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலியோ சயின்சஸ் நடத்திய ரேடியோ கார்பன் பரிசோதனையின்படி இந்த மரம் சுமார் 700 ஆண்டுகள் பழமையானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலமரம் வந்து உலகின் மிகவும் பழமையான ஆலமரம். இதே நேரத்துல உலகின் மிகப்பெரிய ஆலமரம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். த கிரேட் பேனியன் ட்ரீ, இது எங்க இருக்கு அப்படின்னா, மேற்கு வங்காள மாநிலம் ஹவுரா மாவட்டத்துல உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் பூங்கால இருக்கு. 3.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் பரப்பளவிற்கு மேல இந்த ஒரு ஆலமரம் வந்து படர்ந்திருக்கு. இதோட ஒரு வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 ஆண்டுகள், அதாவது 250 ஆண்டுகள் பழமையான ஆலமரம். நேர்களுக்காக இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. உலகின் மிகவும் பழமையான ஆலமரம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதில் பீகார் மாநிலம் முங்கர் மாவட்டத்தில். அதே நேரத்துல உலகின் மிகப்பெரிய ஆலமரம் த கிரேட் பேனியன் ட்ரீ, இது எங்க இருக்கு அப்படின்னா, மேற்கு வங்காள மாநிலத்துல இருக்கு. தென்குமரி திருநிலையில் இனி கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி
3: உலக காகிதப்பை தினம், வேர்ல்ட் பேப்பர் பேக் டே. இன்று
2: காகித பைகளை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
3: சமூக சீர்திருத்தவாதி குஞ்சிதம் குருசாமி அம்மையார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1909ஆம் ஆண்டு இதே நாளில் சென்னையில் பிறந்த இவர் இந்தியாவில் முதல் கல்வி அதிகாரியாக பணியாற்றியவர் ஆவார்.
3: இவர் இலக்கிய பணி, பெண் கல்வி, சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, பட்டியலினத்தோர் முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக உழைத்து சுயமரியாதை இயக்க வரலாற்றில் முக்கியமான இடத்தினை பெற்றுள்ளார்.
2: இவரது உரைகள் குஞ்சிதம் குருசாமியின் சொற்பொழிவுகள் என்ற பெயரில் தொடுக்கப்பட்டு 2007ஆம் ஆண்டு நூலாக வெளியிடப்பட்டது.
3: தமிழ் இணைய கணிமைக்கு சிறந்த பங்களிப்புகளை வழங்கிய மோ அனந்த கிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1928ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த இவர் ஓர் பொறியியலாளரும் கல்வியாளரும் தமிழ் இணைய வளர்ச்சியில் முன்னோடியும் ஆவார்.
3: கான்பூர் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் இயக்குநராகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராகவும் பணியாற்றியுள்ள இவர் தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்ப ஆலோசகராகவும் இருந்துள்ளார்.
2: பிரேசில் நாட்டின் தேசிய அறிவியல் விருதை பெற்ற இவருக்கு இந்திய அரசு 2002ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது.
3: இந்திய கிரிக்கெட் வீரர் சஞ்சய் விஜய் மஞ்சரேக்கர் அவர்கள் 1965ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: இவர் இந்திய கிரிக்கெட் அணியின் வர்ணனையாளரும் ஆவார்.
3: இவர் 1987ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை இந்தியாவிற்காக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ளார்.
2: 1990-91ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிய கோப்பை மற்றும் 1995ஆம் ஆண்டு ஆசிய கோப்பையை வென்ற இந்திய அணியில் ஒரு அங்கமாக இவர் திகழ்ந்தார்.
3: இவர் 37 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 74 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் கலந்து கொண்டுள்ளார்.
2: அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மலாலா யூசுப் சயி அவர்கள் 1997ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
3: இவர் பெண்கள் உரிமைகள் தொடர்பான செயற்பாடுகளுக்காக பெரிதும் அறியப்படுகிறார்.
2: 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி மலாலா ஐக்கிய நாடுகள் சபையை தொடர்பு கொண்டு உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
3: இந்நிகழ்வை ஐக்கிய நாடுகள் மலாலா தினம் என்று குறிப்பிட்டன.
2: பாகிஸ்தானின் முதல் அமைதி பரிசு, தைரியத்திற்கான விருது, சாகரவ் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
3: தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படும் பழம்பெரும் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள்

0: ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அழகே அழகே போன்ற சிறந்த பாடல்களை எழுதியதற்காக தேசிய விருது பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் 1975 இதே நாளில் பிறந்தார்.
1: 2016 வரை தமிழ் திரையுலகின் முன்னணி பாடலாசிரியராக இருந்த இவர் இதுவரை 1500 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார்.
2: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே.
0: 1898 இதே நாளில் ஜெனான் தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: தனிம அட்டவணையில் இதனுடைய தனிம எண் 54 இதனுடைய குறியீடு XE என்பதாகவும் உள்ளது.
0: ஜெனான் லேசர் செய்யப்படும் பொருட்களில் முக்கிய பொருளாக உள்ளது.
1: 1960 உலக மல்யுத்த வீரர் எனும் பட்டத்தினை பெற்ற மல்யுத்த வீரர் தாராசிங் அவர்கள் 2012 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: சுமார் 140 திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் ராமாயண் தொடரில் ஹனுமான் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார்.
3: தேதியும் செய்தியும்

நேரம் 7:53. தென்குமரி திருநிலையில் இனி கேட்கலாம் யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜய் வரிகளில் தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்பட பாடல்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
4: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
3: தோல் நோய்கள்,
4: வயிற்று செரிமான கோளாறுகள்,
3: மூட்டுவலி வாதம்,
4: சுவாச கோளாறுகள்,
3: மூலம்
4: தலைவலி மைக்ரேன்,
3: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
4: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
4: 9443693100.
5: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரத்தில் வருகிறது நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள். நேரலையில் தவறாமல் பங்கேற்றுக் கொள்ளுங்கள்.
8: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
5: தொடர்வது செய்தி சுருக்கம்.
10: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை, பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசரகால பணிகளில் காவலர்கள் திறம்பட

0: செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதிகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
1: நேரம் சரியாக 8:03. தென்குமரி தினையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி 260 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், வல்லாரி 48 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 43 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், சௌச்சௌ 150 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 40 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 75 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 50 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 53 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 80 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 35 ரூபாய், நூல்குள் 75 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நல்லிறகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நல்லிறகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 33.55 அடி, பெருஞ்சாணி அணை 66.35 அடி, சிட்டாறு 1 13.12 அடி, சிட்டாறு 2 13.22 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.88 அடி. குமரி கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ

0: மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டல், ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, இயற்கை வேளாண்மையின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டைப்பெயறு சாகுபடி நுணுக்கங்கள், திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: போன் 233-066.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: நேரம் சரியாக 8:08:45. இனி கேட்கலாம் சந்தோஷ் நாராயணன் இசையில் விஜய் நரேன் பாடிய கொடி திரைப்பட பாடல்.

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
2: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
3: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
2: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
3: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
3: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
2: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-400-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
3: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-400-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.
0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில்.
5: Good morning, I am Naresh Mago. The headlines. Prime Minister Narendra Modi concludes his three-nation tour of Indonesia, Australia and New Zealand. Departs for India after holding extensive talks with New Zealand Prime Minister Christopher Luxon. Vietnam government orders probe into speedboat tragedy that killed 15 Indian tourists. US launches new round of strikes against Iran after IRGC forces attack container ship transiting Strait of Hormuz. Iranian Navy closes the vital sea corridor until further notice. IMD forecasts heavy rainfall across northern and eastern parts of the country for next 4 days. England beats Norway 2-1 to reach FIFA World Cup semi-finals. And Linda Noskova beats Carolina Muchova to win first Wimbledon tennis title. Prime Minister Narendra Modi has concluded his three-nation tour of Indonesia, Australia and New Zealand and departed for India after holding extensive talks with New Zealand Prime Minister Christopher Luxon. India and New Zealand elevated their bilateral ties

சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வில்வித்தை கத்துக்கணும்னு ஆசை. கத்துக்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே வில்வித்தையில நம்மளை மிஞ்சின ஆள் வேற யாரும் இருக்கக்கூடாது, இதுதான் அவன் ஆசை. பக்கத்தில் உள்ள காட்டில் ஒரு குரு இருந்தார். வில்வித்தையில் ரொம்ப கெட்டிக்காரர். 100 அடி தூரத்தில் ஒரு சின்ன இலையை குறி வச்சு அம்பை விடுவார். அம்பு அந்த இலையை சரியாக தொலைச்சிக்கிட்டு போடும், அவ்வளவு கெட்டிக்காரர். அவர்கிட்ட இவன் போனான், என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்குங்க, வில்வித்தை கற்றுக் கொடுங்கன்னு. அவர் சொன்னார், முதல்ல கண்களை மூடாமல் உன்னிப்பாக பார்க்குறதுக்கு கற்றுக்கோ, அதுக்கப்புறம் இங்கே வாங்கினார். இவன் திரும்பி வீட்டுக்கு போனான். வீட்டில் இருந்த தறியில் அந்த ஊடும் பாவும் நகர்றத கண் சிமிட்டாமல் பார்த்து பழகிக்கிட்டான் இந்த நெசவு தொழிலில். இந்த பயிற்சி முடியறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த குருவை தேடிட்டு போனான். கண் சிமிட்டாமல் பார்க்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சரி இப்போ தான் நீ முதல் படியில் இருக்கிற, இனிமே பார்வையை கூர்மப்படுத்திக்கோ. கண்ணுக்கு தெரியாத பொருள் தெரியணும், சின்ன பொருள் கூட உன் கண்ணுக்கு பெருசாக தெரியணும். இதையும் பழக்கப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா என்னை வந்து பாருன்னு விட்டார். சரின்னு சொல்லிவிட்டு இவன் மறுபடியும் வீட்டுக்கு போனான். தோட்டத்தில் உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சியை எடுத்து அதை ஒரு புல் இதழில் வச்சான். அதை வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்து ஜன்னலில் தொங்க விட்டான். தினமும் பூச்சியை உத்து பார்க்க வேண்டியது. இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். முதல்ல பூச்சி சரியாக தெரியல, நாள் ஆக ஆக அது பெருசாச்சு, நல்லா பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குருக்கிட்ட வந்தான். கொஞ்ச நாளில் எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டான். அவர் கற்றுக் கொடுத்தார், வில் வித்தையில் நிபுணன் ஆகிட்டான். 300 அடி தூரத்தில் உள்ள சிறிய இலையை கூட சரியாக குறி வச்சு அடித்து அம்பால தொலை போட்டுட்டான். ஒரு கோப்பையில் தண்ணீரை நிரப்புறது, அதை வலது கை முழங்கையில் வைக்கிறது, அப்படியே வச்சுக்கிட்டு அம்பை விடுறது, குறியும் தவறாது, கோப்பையில் உள்ள தண்ணியும் சிந்தாது. இனிமேல் அவன் சாதிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது, இருந்தாலும் அவனை மிஞ்சறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதுங்கிறதே அவனுடைய குறிக்கோள். அதுக்கு தடையாக ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் தான் கற்றுக் கொடுத்த குரு, அவர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சான். அவருக்கு தெரியாமல் ஒரு அம்பை எடுத்து விட்டான். ஆனால் அந்த குரு கண் இமைக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த அம்பை தட்டி விட்டுட்டார். அதுக்காக சீடன் பேரில் கோவப்படலை. அவனை கூப்பிட்டு சொன்னார், இதை பாருப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், என்னை விட பெரிய குரு ஒருத்தர் இருக்கிறார், அதுவும் அந்த மலை உச்சியில் இருக்கார், அவர்கிட்ட நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டார். உடனே சீடன் அந்த பெரிய குருக்கிட்ட போனான். நான் வில்வித்தையில் கெட்டிக்காரன் தானா அப்படின்னு எனக்கு தெரியணும்னா. அந்த குரு கேட்டார், சரி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உன்னால் வில் அம்பு இது ரெண்டும் இல்லாமல் குறி வைக்க முடியுமான்னு கேட்டார். இப்படி கேட்டுவிட்டு அவனை ஒரு மலை உச்சி விளிம்புக்கு கொண்டு போய் நிறுத்தினார். எட்டி பார்த்தா கீழே பயங்கரமான பாதாளம், அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சுட்டுது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டான். இப்போ அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, வில்லுத்தேன்னா என்னன்னு பாருன்னார். உங்கள் வில்லு எங்கேன்னா, வில்லா அது எதுக்கு, வில்லு அம்பும் தேவைப்பட்டால் நீ இன்னும் ஆரம்ப நிலையிலே இருக்கிறேன்னு அர்த்தம், உண்மையான வில்வித்தைக்கு அது ரெண்டும் தேவையில்லைன்னார். 9 ஆண்டுகள் அவர்கிட்ட இருந்தான். அதுக்கப்புறம் ஆணவம் அவங்ககிட்ட இல்லை, பக்குவம் அடைஞ்சுட்டான். பழைய குரு மறுபடியும் அவனை வந்து பார்த்தார், நீ இப்போ நிபுணன் ஆகிட்ட, உன்னுடைய கால்களை தொடர்றது கூட நான் அருகதை இல்லாதவன்னார். யாராவது வில்வித்தையை பற்றி கேட்டால் அவன் சொல்லுவான், பேச்சின் உச்சக்கட்டம் மௌனம், செயலின் உச்சக்கட்டம் செயலின்மை, வில்வித்தையின் உச்சக்கட்டம் வில்லை எய்தாமல் இருப்பது தான் அப்படிம்மா. அதுக்கப்புறம் தான் அவன் புகழ் எங்கும் பரவிச்சு. ஒரு நாள் ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிருக்கிறான். அங்கே இவனுக்கு பழக்கப்பட்ட பொருள் ஒன்று இருந்திருக்குது, அதை பார்த்தான். அது என்னங்கிறது இவனுக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல. யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த நண்பனையே கேட்டானா, அது என்னது, அதை ஏன் இங்கே வச்சுருக்கிறேன்னு கேட்டிருக்கான். இப்போ அந்த நண்பன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறான், நீ வில்வித்தையில் சிறந்த நிபுணன் ஆகிட்ட, அதனால தான் அது என்னங்கிறத மறந்துட்ட, அது என்னன்னா அதுதான் வில்லும் அம்பும் அப்படின்னு. ஆனால் இதுதான் நிபுணத்துவத்தின் உச்சநிலை. நாமெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்களை மறந்துடுறோம், அதனால் அதிலெல்லாம் நிபுணத்துவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் வீட்டில் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டானா, அது என்னம்மா என்னமோ குச்சி மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் என்ன தவிர எல்லாருமே அதை தினமும் உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதுதான்ப்பா பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும், பல் விளக்குறதுன்னு ஒரு காரியம் உண்டு, அதை செய்கிறதுக்காக தான் உபயோகப்படுகிற பொருள் அது அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதனால் வாழ்க்கைங்கிறது பல நுட்பங்களை உடையது,
அந்த

0: நுட்பத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 8:36.
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை ஒரு இனிப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். அதாவது மதுகரம். மதுகரம் அப்படின்னா அதை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா மது பிளஸ் கரம். மது அப்படிங்கறது தேனை குறிக்கும், கரம் அப்படிங்கறது அதை செய்தவர் அல்லது அதை சேகரிப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. தேனை சேகரிப்பவர் யாரு? தேனி தானே, அதுதாங்க இந்த வார்த்தைக்கான அர்த்தம். மதுகரம் அப்படின்னா மதுவை உண்ணும் வண்டு அல்லது மதுவை சேகரிக்கும் தேனி அப்படின்னு அர்த்தம்.
6: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். மலரின் வாசம் தேடி ஒரு மதுகரம் வந்தது. அதாவது பூக்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த மலருடைய வாசத்தை தேடி ஒரு தேனி சத்தம் போட்டுட்டே வந்துச்சான். அதுதாங்க இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் ராவினஸ். RAVENOUS. ராவினஸ் அப்படின்னா ரொம்ப பசியா இருக்கிற இடத்துல இந்த ராவினஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம்.
5: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I am ravenous. Is dinner ready yet? அதாவது நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நமக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்த ஒரு விஷயமா இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம தண்ணியில கைய நம்ம ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கையில எல்லாம் ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கா வரும் இல்லையா, அந்த சுருக்கம் வந்து எதனால வருது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா வாட்டர் இன்டியூஸ்ட் ஃபிங்கர் ரிங்க்லிங் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதை பத்தி டீடைலா இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
6: நாம தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கிறப்போ நம்மளுடைய விரல்கள் சுருங்குறது அப்படிங்கறது தோல்ல ஏற்படுத்த கூடிய ஒரு பாதிப்பு கிடையாது. அது நம்முடைய உடல் நமக்காக செய்யக்கூடிய ஒரு பயோ மெக்கானிக்கல் அப்டேட். அதாவது நாம தண்ணீர்ல இருப்பத நம்மளுடைய மூளை உணர்ந்த உடனே நம்முடைய தண்ணியக்க நரம்பு மண்டலமானது, அதாவது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஆனது விரல் நுனிகள்ல உள்ள ரத்த நாளங்களை சுருங்க செய்யுது. இதனால ஏற்படக்கூடிய தளர்வான தோல் மடிப்புகளாக மாறி நமக்கு ஈரமான பொருட்கள் மீது 12% கூடுதல் பிடிமானத்தை வழங்குது.
5: நாம கார்ல பைக்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல எல்லாம் ஆழமான கோடுகள் இருக்கும் இல்லையா, அது எதனால இருக்கு அப்படின்னா மழைக்காலங்கள்ல அந்த கோடுகள் வழியே தான் தண்ணீர் வந்து சீக்கிரமே வெளியேறும். அப்பதான் அந்த டயர் வந்து தரைய போய் ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியும். அதே டெக்னாலஜி தாங்க நம்ம உடம்பும் நேச்சுரலாவே பல லட்சம் வருஷங்களா பயன்படுத்திட்டே வருது. விரல் நுனில வரக்கூடிய இந்த சுருக்கங்கள் வந்து டிரைனேஜ் சேனல்ஸா தான் செயல்படுது. நம்ம முன்னோர்கள் வந்து ஓடுற தண்ணியில மீன் பிடிச்சிருப்பாங்க, மழையில வழுக்காம நடந்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் இந்த நேச்சுரல் கிரிப் தான் உதவியா இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க.
6: நாம பொருட்களை பிடிக்கிறதுக்கும் நடந்து போறதுக்கும் தான் இந்த கிரிப் தேவை. அதனாலதான் நம்முடைய உள்ளங்கைகளிலும் கால்கள்ல மட்டுமே இந்த சுருக்கங்கள் ஏற்படுற வகையில நம்மளுடைய உடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி விரல் சுருக்கங்கள் ஏற்படாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய நரம்பு பாதிக்கப்பட்டதா இருக்கும் அப்படிங்கறது அர்த்தம்.
4: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
5: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:40 நிமிடம். குமரி பண்பலை 101 அலாரம் வாங்கிட்டது KK எக்ஸ்பிரஸ்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி.
4: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16-20 வரை.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: People want to scream, all the people want to shout, all the people want to cheer, all the people in the

0: பண்ணிக்கடா இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

0: தான் சொல்றது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது. நொடிகளில் சில

நுட்பங்கள், இதில் தட்டை பயிர சாகுபடி நுணுக்கங்கள். தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் சரியாக 8:53. குமரி பண்பலை நூற்றுகளிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: கே எக்ஸ்பிரஸில் நேயர்கள் இதுவரை கேட்டவை காவலன், வீரம் மற்றும் ஏழாம் அறிவு திரைப்பட பாடல்கள்.
1: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
0: இன்னைக்கு நம்ம குமரி பண்பை நோட்டோன்ல என்னென்ன நேர்லை நிகழ்ச்சிகள் வலம் வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலை மணி 9:02 நேர்களை உங்கள் விருப்ப பாடலை விரும்பி கேட்கும் நேர்லை நிகழ்ச்சி வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. அதுக்கப்புறமா முற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பிற்பகல் மணி 3:02 தேனி நேரத்தில் வருகிறது உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் நேரலை நிகழ்ச்சி. இது மட்டுமில்லாம சிறுவர்களுக்காக இன்னைக்கு காலையில மணி 10:30 சிறுவர் குரல் நேர்லை நிகழ்ச்சி, இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிகளை தவறாம கலந்துக்கோங்க. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்படத்துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் பிரதிகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.

0: நிலையத்தில் நேரம் பொழுது 9:02 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலையின் 101 நேர்களை காற்றலைகளில் இனி வளமிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வெளி நேருறுப்ப நேரலை. நேர்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்ளிருப்ப பாடல்களை தொலைபேசி வழியாக நேர்களையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேர்களை எங்கள் தொடர்பு நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 2573 39. நம்முடைய பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் ஐயா.
0: வணக்கம் சார், உங்களுக்கு என்ன படம் சொல்லுங்க?
1: இன்னைக்கு நம்ம இசை துயில் ஜானகி அம்மா மறவை ஓட்டி அவங்க பாடின பாடல்ல சூப்பர் ஹிட் பாடல் பொன்னி சலங்கை படத்துல இருந்து சிங்கார வேல இனிமையான பாடல் இந்த காலின்
0: சரி சார், உங்க ஒரு பாடல் காட்டில் தொடர்ந்து இருக்கிறது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றி.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ள முதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பள்ளி 105 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பரும் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம், சோமேர்மடத்திலிருந்து குமார் பேசுறேன்.
0: வணக்கம் சார், உங்களுக்கு என்ன படம், என்ன படம் சொல்லுங்க.
1: படம் வந்து அம்மன் கோயில் திருவிழா. பாடல்கள் வந்து மாஞ்சோலையில் வெளியிருக்கு.
0: சரி, உங்க ரிப்போர்ட்டர் காற்றில் தொடர்ந்து இருக்கிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி சார்,
0: நன்றி.
2: பாசமுள்ள வெட்டி வேறு வந்து விளையாடுதடி, ஒரு நேசமுள்ள வல்லியப்பூ கொஞ்சி மணம் வீசுதடி, பாசமுள்ள மயிலே

0: நிலையத்தில் இப்பொழுது 9:17 சோனியாவிற்கு வானிலையம் குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வெளியே நேருறுப்ப நேரலை இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் மணிகண்டன். செட்டியார் மரம்.
0: சரி சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: என்ன வைதை காத்திருந்தால் படத்துல

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட
6: மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
9: ஹலோ,
8: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
9: நாகர்கோவில்.
8: சரி, உங்களுக்கு என்ன படத்துல என்ன படம் ஒன்று சொல்லுங்க.
9: நம்ம சூரியகாந்தி.
8: அதான் சார், என்ன பாட்டு? சரி சார்,
9: கழுத்திருந்து பாம்பு கேட்டது.
8: சரி சார், உங்க ஒரு பாடல் காட்டில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
9: ஓகே.

0: வணக்கம் வசந்த் அழைப்பு.
1: வணக்கம் சார், நான் அரண்மனை கமலாசனன் கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன படல வேணும் சொல்லுங்க.
1: ஐயா, எனக்கு குழந்தை உள்ள படத்துல ஆத்தங்கரை காத்து பயசி என்கிற பாடல் வேணும் ஐயா.
0: சரி சார், உங்க ஒரு படம் காட்டில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
2: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி குமரிப்பண்பை 105 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
7: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: ஆமா சார், தேவரங்கோட்ல இருந்து முத்தா சார் பேசுறேன், குமரி மாவட்டம்.
6: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன படம் வேணும்
7: சார்? எனக்கு இன்னைக்கு பைகாசி வண்டி திரைப்படத்துல இருந்து மேடை ஆடலும் மெல்லிய பாட்டு.
6: சரி சார், உங்க ஒரு
7: பேரைய கண்டிப்பா பாட்டு சொல்லிக்கொண்டு வணக்கம் சாப்பாடு.
6: நன்றி சார், நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: எச்சரிக்கையாயிருங்க.
5: வசந்த அழைப்பு தொலைபேசி வெளியினருக்கும் அடுத்த பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
6: வணக்கம்
5: சார். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: சொல்லுங்க
5: சார், என்ன படம் தந்தா என்ன பாடல் வேணும்?
6: அந்த பாடல்
5: சரி சார், உங்க காட்சியில் தகுந்த கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
6: நன்றி.

0: ஏய் செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களை உங்கள் நேருக்கு காலை 10:30 சிறுவர் குரல் நேரலை. இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் பங்கேற்று பேசலாம். நிலையத்தில் நேரம் 9:47 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலையின் 101. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேருறுப்பு நேரலை. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு. வணக்கம்.

0: நேற்று கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்மோட பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: ஹலோ சார், நான் தக்கலை முத்தலக்குறிச்சிலிருந்து ரஜினி குமாரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கிழக்கே போகும் ரயில் படத்துல இருந்து பூவரசம்பு பூத்தாச்சி பாட்டு, ஜானகி அம்மாவுக்கு.
0: சரிங்க, குறிப்பு படல் காற்றில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: காற்று பாடாதோ ஒவ்வொரு சந்து சொல்லாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டல், ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி இயற்கை வேளாண்மையின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டைப்பயிறு சாகுபடி நுணுக்கங்கள், திருப்பைசா

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்மளோட பேச காலத்திற்கும் அடுத்த நிறைய பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் சார், நான் கவர்க்குளம் தேர்வில் கனகராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் தந்து என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: என்னோட ஃபேவரட் பாடகி இசைக்குழு ஜானகி அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா ரஜினிகாந்த் நடித்த படம் ஜானி. பாடல் வந்து காத்தில் எம்பெண்ணீரம்
0: சரி சார், ஒரு படம் காதலில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.

நேர்களை கேட்டது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேருப்ப நிரலை. இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்பட துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிகள் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் இருப்பொழுது 10:02 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேர்களை இனி வருவது இளைய பாரதம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா.

0: அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தந்த நாணயம் இலவசம். எளிய தவணைமுறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில்
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: Phone 2330666.
6: இளைய பாரதம்.

வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெற்றியாளர்கள் ஒருபோதும் இழப்பதில்லை. ஒன்று வெல்கிறார்கள் அல்லது கற்கிறார்கள். அழகான நாட்கள் உங்களை தேடி வருவதில்லை, நீங்கள் தான் அவற்றை நோக்கி நகர வேண்டும். தன்னம்பிக்கை சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை: சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். சிந்தித்து செயலாற்றுங்கள். இன்றைக்கு சாதிக்க பிறந்தோர் பகுதியில் கொடுப்பைக்குழி பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான புகைப்பட கலைஞர் எம் நிதின் ஆண்ட்ரூ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சாதிக்க பிறந்தோர் வரிசையில் இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு புகைப்பட கலைஞர் நிதின் ஆன்ஜோ அவங்கள நம்ம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ பல துறைகள் இருக்கு, அதுல நீங்க வந்து இந்த புகைப்பட துறையை வந்து தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: எனக்கு நேச்சர்னா நல்லா பிடிக்கும். நான் வந்து அடிக்கடி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க புதர்ல எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வருவேன். அங்க நிறைய பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு அது பாக்குறது நல்லா பிடிக்கும். எனக்கு அம்மாவோட மொபைல்ல நான் அதை போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பேன். அப்படிதான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
0: இந்த புகைப்படம் எடுக்கிறது எந்த வயதுல இருந்து ஆரம்பிச்சீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: இது வந்து நான் ஒரு 8th 9th படிக்கும்போது எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எப்படின்னா, நான் வந்து எங்கள் அம்மா அம்மா வீட்டுக்கு போகும்போது எங்கள் மாமாட்ட ஒரு கேமரா இருந்துச்சு. நான் எப்போல்லாம் அங்கே போகிறனோ எனக்கு அந்த கேமராவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஈகராக இருக்கும். ஸோ எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நான் அதை எடுத்து யூஸ் பண்ணி பழகிட்டு இருப்பேன். அப்படி தான் எனக்கு அந்த கேமராவில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
0: ஓகே, நீங்கள் அந்த கேமராவில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதை முதன் முதலாக நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி ஃபோட்டோ

0: கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கத்து தந்தது யாரு?
1: அது என்னோட மாமா தான் கற்று தந்தது.
0: அதுல எந்த போட்டோ முதல்ல எடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: முதல் முதலாக நான் வந்து எங்கள் ஃபேமிலியோட குரூப் ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும், அம்மா அம்மா வீட்டில் தான் எல்லாரும் ஏதாச்சும் பிறந்தநாள் ஏதாச்சும் இருந்தேன்னா அங்கே தான் கேதர் ஆகும். ஸோ அங்கே போகும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் ஃபோட்டோ எடுப்பேன், எங்கள் மாமா சொல்லி கொடுப்பாங்க, நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அதை.
0: நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க நேச்சுரலை பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறமா வந்து உங்க மாமாவோட கேமரா எடுத்து குரூப் போட்டோ இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இதுல இப்போ அட்வான்ஸா ஏ டெக்னாலஜி வந்திருக்கு, அதுல வந்து நம்ம இப்போ எல்லாருமே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணாலும் போட்டோ எடுக்கலாம், அந்த லெவலுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். அந்த விதத்துல இந்த புகைப்படத்துறையில் நீங்க இப்போ அட்வான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஏஐ ஸ்டூடெண்ட் தான், பட் எனக்கு வந்து அந்த ஏஐ வந்து ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வர்றதில் சுத்தமாக ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அது வந்து எல்லா ஆர்ட்டையும் வந்து கெடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த நேச்சுரலாலாம் இருக்க ஆர்ட்டை வந்து இந்த ஏஐ வந்து கெடுக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எனக்கு அதனால ஏஐல வந்து ஈடுபாடு கிடையாது. ஆனால் நான் ஒரு ஏஐ ஸ்டூடெண்ட் தான்.
0: நீங்க ஆரம்ப காலத்துல உங்க மாமா கிட்ட இருந்த கேமரா யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்புறமா இது ஆரம்ப கால கேமரான்னு சொல்லும் போது டெக்னாலஜி எல்லாமே வேற இதா இருக்கும். நீங்க ப்ராப்பரா போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் உங்களுக்குன்னு தனியா நீங்க கேமரா வந்து எந்த மாதிரி கேமரா வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட மாமா கேமரா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மட்டும் என்னோட மொபைல் ஃபோனில் நான் எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பித்த அப்புறம் நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோசியல் மீடியாஸில் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜெர்மன்லேருந்து ஒருத்தங்க, அவங்க யாருன்னு தெரில, அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவங்க வந்து என்னோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நீங்கள் நல்லா எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, எதில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என்கிட்ட வந்து கேமரா எல்லாம் கிடையாது, நான் என்னோட மொபைலில் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே மொபைல்லே இவ்வளோ அழகாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து கொரியர் மூலமாக அனுப்பிவிட்டாங்க. எனக்கு ஒரு 1 மந்த் கழித்து அது வந்து வந்து சேர்ந்துச்சு. நான் இப்போ அந்த கேமரா வச்சு தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கேன்.
0: ஓகே, நீங்க வந்து உங்க மாமாக்கு கேமரா இருந்து ஒரு புது கேமராவுக்கு நீங்க வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த கேமரா யூஸ் பண்ணும்போது ஓல்டு கேமராக்கும் இந்த உங்ககிட்ட இருக்க நியூ கேமராக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆக்சுவலாக அது வந்து புது கேமரான்னு சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட இருந்த பழைய கேமரா தான் கொடுத்தாங்க, பட் நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புது டிவைஸ் அந்த மாதிரி விஷயத்தில் எடுத்தால் தான் நல்ல ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு இல்லை. ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே நம்மளோட ஸ்கில்ஸ் தான் அதில் விஷயம். நம்ம எப்படி எடுக்கிறோம், எந்த டெக்னிக்கில் எடுக்கிறோம், அந்த சன்லைட் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஆனால் அந்த கேமராவே நான் வச்சு நல்லா கற்றுக்கிட்டேன்.
0: இப்போ நம்ம கேமராவில் ஒரு விஷயங்கள், ஒரு சின்ன ஒரு பூச்சியாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம ஃபோட்டோ வந்து எடுக்கிறோம். அந்த விதத்தில் நீங்கள் வந்து ரொம்ப மைனூட்டாக எடுத்த ஃபோட்டோஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: மைனூட்டாக எடுத்த ஃபோட்டோஸ்னால் பொதுவாகவே எனக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்போவும் வெளியே போனாலும் எப்போவும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். அதனால அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அதில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். நம்ம வந்து தூரமாக நின்று பார்க்கும்போது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோ அழகாக தெரியாது. அதை கிட்ட போய் எவ்வளோ ரசித்து பார்க்குறோமோ அப்போ தான் அதோட அழகெல்லாம் தெரியும். அப்படி தான் நான் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் அதுக்கப்புறம் மட்டும் நான் வந்து பேர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு மூவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்சர்வ் பண்ணது பட்டர்ஃப்ளைஸ் தான்.
0: ஓகே, இப்போ நீங்க பேர்ட்ஸ் வந்து போட்டோஸ் எடுக்கிறீங்க, அந்த பேர்ட்ஸ் வந்து பறக்குற டைம்ல நீங்க எந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறீங்க?
1: பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து நீர் பறவைகள் அப்படின்லாம் இருக்கும். மோஸ்ட்டாக நான் வந்து அந்த பறவைகளை தான் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன். ஏன்னா மற்ற பறவைகள் எல்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், அதை தேடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம இந்த உப்பளம் அந்த மாதிரி சைட்லாம், ஆரல்வாய் மலை அந்த சைட் போனோம்னா நம்ம வந்து நீர்ப்பறவைகளை அதிகமாக பார்க்கலாம். அதுவும் நம்ம கன்னியாகுமரியில் வந்து நிறைய இடம் இருக்குது நீர்ப்பறவைகள் பார்க்குறதுக்கு. இங்கே பெருவளை அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய குளத்துலையும் நிறைய பறவைகள் பார்க்கலாம். அங்கெல்லாம் நான் போய் பார்ப்பேன். அதில் வந்து முக்கியமாக அந்த பறவைகள் வந்து மீனை கவிட்டு போகிறது, அப்புறம் கூட்டில் இருக்கிறது, மரப்பொந்தில் எட்டி பார்க்குறது, அந்த மாதிரிப்பட்ட போட்டோஸ் எல்லாம் நான் எடுப்பேன்.
0: நீங்க வந்து இப்ப நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பீங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிக்கேன்னு சொல்லிக்கீங்க. இந்த போட்டோஸ் நீங்க இதுவரை எடுக்கிறதுல போட்டோகிராஃபர்ல உங்களுக்கு ஏதாச்சும் பிரைசஸ் அவார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கா, அந்த அனுபவத்தை சொல்லலாமா?
1: லாஸ்ட் இயர் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வனத்துறையிலேருந்து ஒரு காம்படிஷன் நடத்தியிருந்தாங்க. அந்த காம்படிஷனில் வந்து நான் வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் ப்ரைஸ் வின் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதை வந்து நம்மளோட ஓல்டு கலெக்டர் அழகு மீனா அவங்கள்ட்ட இருந்து நான் வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமாட்டும் நான் வந்து நிறைய காலேஜஸில் நடக்கிற காம்படிஷன் அந்த மாதிரி

0: எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுவேன். இன்னும் நான் வந்து ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் இருந்துச்சுன்னா அதுலேயும் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதுலேயும் நான் வந்து நிறைய ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன்.
1: இப்போ நீங்க இந்த வனத்துறையில வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணி அதுல இருந்து நம்ம கலெக்டர் அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த காம்படிஷன்ல நீங்க வந்து எந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணியிருந்தீங்க?
0: நான் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்த ஒரு நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ தான் சப்மிட் பண்ணியிருந்தேன். அது வந்து என்னோடய அம்மாவோட பழைய ஃபோனில் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான், ஒரு பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ. எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய பெரிய கேமரா இருந்தால் தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும், பெரிய டெக்னாலஜி இருந்தால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், அதை அப்சர்வ் பண்ணால் போதும். எவ்வளோ தூரம் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கிறோமோ நம்மக்கிட்ட இருக்க டிவைஸ் நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு நம்ம வந்து நல்ல முறையாக அதை முடிக்கலாம். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல உதாரணம். நான் வந்து எங்கள் அம்மாவோட பழைய ஃபோனில் தான் எடுத்தேன், அதில் எடுத்த ஃபோட்டோவுக்கு தான் எனக்கு வந்து முதல் பரிசு கொடுத்தாங்க.
1: நீ இந்த புகைப்பட கலைஞரா முதன் முதலாக நீங்க கலந்து கொண்ட காம்படிஷன்ஸ் பற்றி சொல்லலாமா?
0: முதல் முதலாக நான் கலந்து கொண்ட காம்படிஷன் சொன்னால், நான் வந்து என்னோடய காலேஜில் தான் நான் வந்து கலந்துக்கிட்டேன். காலேஜில் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் நடத்துவாங்க. அப்போ வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபி, அதுக்குமே நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ தான் சப்மிட் பண்ணேன். அதுக்கும் எனக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு, செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த ப்ரைஸ் கிடச்ச அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தேன்.
1: நீங்க இப்போ இந்த போட்டோகிராஃபர் வந்து ஹாபியா பண்றீங்களா இல்லனா இதான் உங்களுடைய ப்ரொஃபஷனலா?
0: இதை நான் வந்து என்னோட ஹாபியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து நாகர்கோயிலில் ஒரு காலேஜில் வந்து பிடெக் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட வீக்கெண்ட் டைமில் வந்து நான் வந்து இந்த ஹாபியை நான் பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: இதுவரை நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் தொகுத்து நீங்கள் மேகசின் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வெளியிட்ருக்கீங்களா எப்படி?
0: அப்படியெல்லாம் நான் பண்ணதில்லை. ஆனால் நான் வந்து நிறைய வெப்சைட்ஸ் சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணுறது வந்து சில டைமில் வந்து இந்த ஸ்டாக் ஃபோட்டோஸ்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஃப்ரீயாக அதில் அப்லோட் பண்ணலாம், தேவை இருக்கவங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க அவங்களோட மேகசினோ இல்லைனா அவங்களோட நாளிதழோ அந்த மாதிரி பட்ட விஷயத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி என்னோட ஃபோட்டோஸும் இந்தியன் டைம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மேகசின்ஸில் வந்திருக்கு.
1: இப்போ நீங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து நேச்சுரல் ஃபோட்டோஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது தவிர நீங்க வந்து எந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க?
0: நான் வந்து நேச்சர் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்க மாட்டேன், எனக்கு நேச்சர் பிடிக்கும். அதையும் தவிர நான் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகும்போது, எங்கேயாச்சும் ட்ரிப் போகும்போது, எங்கேயாச்சும் தூரமான இடத்துக்கு போகும்போதெல்லாம் நான் பார்க்குற அப்சர்வ் பண்ணுற எனக்கு நல்லா பிடிச்ச என்ன ஃபோட்டோஸ்னாலும் எடுப்பேன். உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு தாத்தாவோ இல்லை யாராச்சும் சைடில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் ஃபோட்டோ எடுப்பேன். அவங்களோட ஃபேஸில் இருக்க ரியாக்ஷன், அந்த எமோஷன்ஸ், அது எல்லாத்தையும் நான் வந்து என்னோடய கேமரா மூலமாக அதை கேப்சர் பண்ணி அதை ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் தான் என்னோட ஒரு ஆசை.
1: இப்போ நீங்க வந்து போட்டோகிராஃபரா வந்து ஒரு ஹாபியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க?
0: முதல்ல வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. என்னன்னா நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனலையும் தாண்டி இதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, இவன் வந்து படிக்காமல் இப்படி போயிடுவானோ அப்படின்னு. ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்த ஒரு ப்ரைஸ் வின் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் தான் எங்கள் பேரண்ட்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ வந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் காம்படிஷன் போகிறேன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா.
1: ஓகே, நீங்க வந்து நேச்சர் வந்து ரொம்ப விரும்பி போட்டோ எடுக்கிறீங்க. இப்ப வந்து பறவைகள் வந்து இடம் பெயர்ந்து வர டைம்ல நீங்க அந்த பறவைகள் கணக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டோஸ் எடுக்க போறீங்களா எப்படி?
0: ஆமா, நான் அதுக்கும் போயிட்டு இருக்கேன். நம்ம கன்னியாகுமரியில கன்னியாகுமரி நேச்சர் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, அவங்க வந்து நம்ம கவர்மெண்டோட சேர்ந்து, ஆக்சுவலி அது ஒரு நம்ம கவர்மெண்ட்ல உள்ள ஒரு இதுதான், அந்த ஃபவுண்டேஷன்ல கூட சேர்ந்து நாங்க வந்து நிறைய போட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த மாதிரி பறவைகள் இடம்பெயரும்போது அந்த இடத்துக்கு நாங்க போய் விசிட் பண்ணி அங்க இருக்க பறவைகள் எல்லாம் போட்டோ எடுத்து அதை கணக்கெடுத்துட்டு இந்த வருஷம் இத்தனை பறவைகள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கை அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்க கொடுப்போம்.
1: இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லும்போது எல்லா துறைகளில் வந்து நிறைய வந்துருச்சு, அந்த மாதிரி போட்டோகிராஃபிலையும் இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து புதுசு புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்படி?
0: எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் வந்து ஏஐ இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த போட்டோகிராஃபி நம்ம பறவைகள் கணக்கெடுப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆப் மூலமாக அதை வந்து எல்லாத்தையும் அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது கவர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும்னு என்னோட ஆசை. இப்போ இருக்க ஏஐ டெக்னாலஜிஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு இன்செக்டையோ இல்லைனா ஒரு பட்டர்ஃப்ளைஸையோ இல்லைனா ஒரு பேட்ஸையோ ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து என்னன்னு தெரியாட்டியும் நம்ம வந்து கேமரா மூலமாக அதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன பறவை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஏஐ மூலமாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட்

0: பண்ணலாம்.
1: இப்ப இந்த புகைப்பட துறையில உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது யாருன்னு சொல்லாமா?
0: என்ன வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதுன்னா, நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவரோட பேர் ரகுராய். அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். அவர் வந்து நம்ம இந்தியாவில் வாழ்ந்திருந்த மதர் தெரேசா, அப்படி பெரிய பெரிய லீடர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் எடுத்திருக்காரு. அது மாதிரி ஒரு ஒரு சிட்டிஸ்க்கு போய் அந்த சிட்டி மக்களோட கஷ்டங்கள், கவலைகள் அதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃப் மூலமாக தெரிவிக்க விதமாக எடுப்பார். எனக்கு அவரோட ஃபோட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எனக்கும் அவரை மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் தான் ஆசை.
1: இப்போ உங்கள் ஹாபியாக நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, இதனால உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு?
0: பொதுவாகவே இந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்க நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, அந்த நேச்சரை தேடி போகிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிஸியான ஒர்க்கில், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில், இல்லைனா டாக்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய வேலையில் இருக்கவங்க தான் இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே வராங்க. ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படி எல்லாத்தையும் தேடி போகிறதா இருக்காங்க. அதே மாதிரி நானும் நான் வந்து ரொம்ப மொபைல் பார்த்துட்டே இருப்பேன், ஒரு மொபைல் அடிக்ட்னே சொல்லலாம். எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து அந்த மொபைல்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. நான் வந்து எப்போல்லாம் வந்து நான் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேனோ, அப்போல்லாம் வந்து என்னோடய கேமராவை எடுத்துகிட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுவேன், மொபைலை வீட்டில் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அந்த மொபைல்லேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.
1: இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து மோஸ்ட்லி வந்து மொபைல் அடிஷனாக இருக்காங்க. பட் நீங்கள் வந்து அதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும், அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஹாபியான ஃபோட்டோகிராஃபர் அதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் இதில் வந்து எப்படி ஆர்வம் காட்டுறாங்க?
0: சொல்லப்போனால் இப்போ அதிகமாக யாருக்குமே இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லாஸ்ட் இயர் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த காம்படிஷன் கூட இந்த நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் அதை வச்சுருந்தாங்க. அது ஒரு காம்படிஷனாக வச்சு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து இந்த இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்க வைக்கலாம், கொஞ்சம் அதை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் யங்ஸ்டர்ஸ் சைடு வந்து ரொம்ப கம்மி தான் வந்துருந்தது. அங்கே வந்து பெருசாக யாருமே அவ்வளோ ஆர்வம் காட்டலை.
1: இப்போ உங்களுடைய ஃபியூச்சர் ஆம்பிஷன் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: என்னோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் சொன்னோன்னா, என்னோட ஏ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன்ல, அதில் ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. அதோட வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் என்னோட பெரிய ட்ரீம்.
1: இந்த ஃபோட்டோகிராஃபரா, ஒரு புகைப்பட கலைஞரா, இந்த இதில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னு சொன்னால், நான் வந்து என்னோட கேமரா எனக்கு ஒருத்தங்க வெளிநாட்டிலேருந்து அனுப்பி கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுதான். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்னோட ஃபோட்டோஸை வந்து ஒருத்தங்க இவ்வளோ ரசித்து, இந்த அளவுக்கு உங்களால் மொபைல் வச்சு உங்களால் இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டு எனக்காக அவங்க செலவு பண்ணி, அங்கே அரௌண்ட் 15,000 மேலே அவங்க செலவழிச்சிருக்காங்க. எனக்காக செலவழித்து அவங்க வந்து அந்த கேமரா அனுப்பி விட்டாங்க. அதுதான் என்னோட அந்த ஃபோட்டோகிராஃபி ஜேர்னியில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு.
1: இப்போ இந்த புகைப்பட துறையில இப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ் தவிர வேற யாரெல்லாம் உங்களுக்கு இந்த துறையில சப்போர்ட் பண்றாங்க?
0: பேரண்ட்ஸை தவிர என்னோட காலேஜில் இருக்க நிறைய மேம் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து, நான் வந்து படிக்கிறது இன்ஜினியரிங் தான், பட் எல்லா வாட்டியும் நான் வந்து சில நேரம் வந்து காம்படிஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மடிப்பேன், ஏன்னா அந்த டைம் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது வந்து என்னோட மென்டர் மேம், அப்புறம் கிளாஸ் கோஆர்டினேட்டர் மேம், அப்படி 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து, நீ போயிட்டு வா நிதின், நீ போயிட்டு வா, நீ வந்து ப்ரைஸ் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி என்னை அனுப்பி விடுவாங்க. அவங்க இருக்கனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன்.
1: இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம கூட புகைப்பட கலைஞர் எம் நிதின் ஆஞ்சோ அவங்க நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து முதன் முதலா வந்து அவங்க வந்து இயற்கையை ரசிச்சு போட்டோ எடுத்தது, அதுலயும் அவங்க முக்கியமா வந்து பட்டர்ஃபிளையை தான் ரொம்ப ரசிச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அதுலயும் அவங்க வந்து அவார்ட் வின் பண்ணதும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்ததும் எல்லாமே அந்த பட்டர்ஃபிளை போட்டோவை சப்மிட் பண்ணி தான் அவங்க வந்து எல்லா காம்படிஷன் வின் பண்ணவும் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுவரைக்கும் உங்க நேரத்தை எங்க கூட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.

இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் கொடுப்பைக்குழி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான புகைப்பட கலைஞர் எம் நிதின் ஆஞ்சோ அவர்களுடன் நேர்முகம் கெட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.

0: சர்வதேச நம்பிக்கை தினம் கொண்டாடப்படுகிறது. வளர்ந்து வரும் அமைதியின்மை, விரிவடையும் சமூக பிளவுகள் மற்றும் தொடர்ச்சியான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் உலகில் உலகளாவிய சமூகம் பிளவுபடுவதற்கு பதிலாக ஒன்றிணைக்கும் மதிப்பை தொடர்ந்து தேடுகிறது. இவற்றில் நம்பிக்கை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் உலகளாவிய அளவில் எதிரொலிக்கும் சக்தியாக தனித்து நிற்கிறது. இதனை அங்கீகரித்து ஐக்கிய நாடுகள் சபை ஜூலை 12 சர்வதேச நம்பிக்கை தினமாக நியமித்துள்ளது. இன்று சர்வதேச மணல் மற்றும் தூசி புயல் எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. மணல் மற்றும் தூசி புயல்கள் வெவ்வேறு அளவுகளில் அவற்றின் எதிர்மறையான தாக்கங்கள், சர்வதேச கவலைக்குரிய பிரச்சனைகள், உயர் அட்சரேகைகள் இவற்றை அங்கீகரித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை ஜூலை 12 சர்வதேச மணல் மற்றும் தூசி புயல் எதிர்ப்பு தினமாக அறிவித்தது. கடந்த ஜூன் 11 அன்று உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு 1989 ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஆளும் குழுவால் நிறுவப்பட்டது. பாலின சமத்துவம், வறுமை, தாய்வழி சுகாதாரம் மற்றும் மனித உரிமைகள் போன்ற பல்வேறு மக்கள் தொகை பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை அதிகரிப்பதை உலக மக்கள் தினம் நோக்கமாக கொண்டுள்ளது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வாரம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க.
0: அடுத்ததான் நம்ம கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
1: தலைமை தளபதி உபேந்திர திவேத் அவர்களுக்கு பிறகு ராணுவ தலைமை தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் அவர்கள் 2026 ஜூன் 30 31வது ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளார். அமெரிக்க இந்திய உத்திசார் கூட்டாண்மை மன்றமானது இந்திய வணிக தலைவர் சுனில் பார்த்திமிட்டல் அவர்களுக்கு தனது 2026 தலைமைத்துவ விருதை வழங்கியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த 8 பாரம்பரிய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் மாநிலத்தின் மொத்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளது. ஸ்பிதி சீபகான் அதாவது சர்மம், சலூனே சக்பேத் மக்கா அதாவது வெள்ளை மக்காச்சோளம், சம்பா உலோகக்கலை, சிர்மௌரி லோயா, கின்னௌரி தொப்பி, மண்டி சபுவாடி, கின்னௌரி ஆப்பிள் மற்றும் கின்னௌரி நகைகள் ஆகியவை புதிதாக புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களாகும். தனது 90வது ஆண்டு விழா மற்றும் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் வரவிருக்கும் 100 குறிக்கும் வகையில் சிவ பிரேரணா வீதிகா என்ற நிரந்தர புகைப்பட கண்காட்சியை ஆகாஷ்வாணி திறந்துள்ளது. 1936 முதல் இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பாளராக செயல்பட்டு வருகின்ற ஆகாஷ்வாணி செவ்வியல், நாட்டுப்புற, பக்தி மற்றும் பிராந்திய இசைக்கு ஒரு தளத்தை வழங்குகிறது. சீசல்ஸ் நாட்டிற்கான அரசுமுறை பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்நாட்டின் உயரிய விருதான கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹொரைசன் விருது வழங்கப்பட்டுள்ளது. சீசல்ஸ் நாட்டின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். இதன் மூலம் இந்த சிறப்பை பெறும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 1976 ஜூன் 29 ஐக்கிய பேரரசிடமிருந்து சீசல்ஸ் நாடு சுதந்திரம் பெற்றது. 2026 அதன் சுதந்திரம் மற்றும் இந்தியா சீசல்ஸ் ராஜதந்திர உறவுகளின் 50வது குறிக்கிறது. சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு கூட்டமைப்பின் 2026 ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப்பில் 7 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 10 வெண்கலம் என மொத்தம் 25 பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. 2026 நடைபெற்ற அமெரிக்கன் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் கிடாமி ஸ்ரீகாந்த் அவர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா மைதானத்தில் நடைபெற்ற 2026 தேசிய மாநிலங்களுக்கு இடையேயான மூத்தோ தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் அவர்கள் 6.88 மீட்டர் தாண்டி அஞ்சு பாபி ஜார்ஜ் அவர்களின் 22 கால இந்திய மகளிர் நீளம் தாண்டுதல் தேசிய சாதனையை முறியடித்துள்ளார்.

0: சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக துடுப்பு படகு போட்டியின் ஆடவருக்கான இலகு ரக இரட்டையர் துடுப்பு படகு பிரிவில் இந்திய ராணுவ வீரர்களான ஹவில்தா லட்சை மற்றும் உஜ்வால் குமார் சிங் ஆகியோர் இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளனர். ஈதன் வாஸ் மற்றும் ஹர்ஷவர்தன் ஜிபி ஆகியோர் இந்தியாவின் புதிய செஸ் கிராண்ட் மாஸ்டர்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் இந்தியாவின் 96வது மற்றும் 97வது கிராண்ட் மாஸ்டர்களாக மாறியுள்ளனர்.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
0: உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டுமே தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அணைத்து செல்லும் கனிவுடைமை. மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: நீங்கள் இதுவரை கேட்டது இளைய பாரதம்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: நாகர்கோவில்
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நேர்களை காய்ச்சலைகள் இனிமேல் அவர் இருப்பது சிறுவர் குரல் நேரலை. இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர் மட்டும் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நீங்கள் தொடர்பு தமிழ்நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 790 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 2573

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: கேட்ட பாடல் குழந்தை திரும்பத்திற்காக பிசுசீலா பாடியது. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேர்லை. இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் நேர்லையில் பங்கேற்று பேசலாம், கவிதை சொல்லலாம், கதை சொல்லலாம், ரைம் சொல்லலாம், பாடல் பாடலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச சிறுவர் சிறுமியர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 257 0319. இனிவரும் பாடலின் படம் ரங்கா பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.
3: குட் மார்னிங்.

0: la la la la la la la la
1: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
1: போன் 233-066.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் குரல். வணக்கம் சிறுவர் குரல். வணக்கம் வணக்கம். நேபிள் இருக்கீங்க, பேசலாம்.
4: பாராட்டுகள்.
3: நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேர்களின் வருவது கனா பட பாடல்.

0: நேற்று கேட்டு சொண்டிருப்பது சிறுவர் குரல். வணக்கம் சிறுவர் குரல்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பல்லவலை.
0: சரி, உங்க பேர் என்ன?
1: அஸ்வின் சாமி.
0: சரிம்மா, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: வெல்கம் வெல்கம் போய்.
0: சொல்லுங்க, கேட்கலாம்.
1: வெல்கம் வெல்கம், ஹவ் ஆர் யூ? ஐ அம் சோ ஹாப்பி டு சீ யூ. ஹாப்பி ஃபேஸஸ் ஹியர் வித் டே. லேர்னிங் லாஃபிங் எவ்ரி டே. பி அவர் ஃப்ரெண்ட் வாட் கேன் ப்ளே ஸ்மைலிங் பிரைட்லி ஆல் தி டே.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள், நன்றி.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இனி வருவது யார் பயன்படுத்துவதற்காக பாலதர் சிதைவி பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல், ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி இயற்கை வேளாண்மையின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டை பெயரு சாகுபடி நுணுக்கங்கள், திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் ரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நேர்மஞ்ச பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் குறித்து நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் கைதி கண்ணாயிரம். பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே.

0: பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
0: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: நீங்கள் இதுவரை கேட்டது சிறுவர் குரல் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் பங்கோடு சிறப்பித்த சிறுவர் சிறுமியருக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தாம்பரம் விழுப்புரம் இடையேயான புறநகர் ரயில்கள் இன்றும் நாளையும் 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் வடுவோர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் ஏக்சோர்.

0: நேரம் சரியாக 11:08 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகின்றது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை.
1: புதிய நிலையில் ஆரம்பமாயாச்சு.

0: நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று பொதறிவு கேள்விகளுக்கு விடை தேடலாம். நேயர்கள் பங்கேற்று பேச தொடர்பு வேண்டிய தொலைபேசி எண்கள் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: நிகழ்ச்சியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் தெரிந்தால் நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 மற்றும் ஒரு எண் 2907722. இதற்கான இணைப்பு எண் 04652. மேலும் அலைபேசி எண் 890 325 70 39.

0: பண்பலையுடன் பொதறிவு நேர்லை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேர்களுக்காக நம்ம வந்து தொலைபேசி எண்கள் எல்லாம் சொல்லியாச்சு, அடுத்து என்ன டைரக்டா கேள்வி கேட்க வேண்டிய
1: கேள்வி கேட்க வேண்டியதான். முதல்ல நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க?
0: முதல் கேள்வி கேட்டலாம். இப்போ இதுல வந்து நியூஸ்ல கூட நேர்கள் கேட்டிருக்கலாம், கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு
1: இல்லையா, கரிவலம் வந்த நல்லூர்.
0: இந்த கரிவலம் வந்த நல்லூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது, அதாவது எந்த மாவட்டத்துல அப்படிங்கறத வந்து நேயர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்று சொல்லலாம். நேயர்களுக்கான முதல் கேள்வி இதுதான், கரிவலம் வந்த நல்லூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது, எந்த மாவட்டம் அப்படிங்கறத நேயர்கள் சொல்லலாம். கேள்வி கேட்டு நேயர்கள் நினைப்புல வராங்க, பேசிடலாமா?
1: பேசிடலாம்.
0: வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் சத்ரிசேகர் பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க கேள்வியை கேட்டீங்களா? நலமா இருக்கோம், நீங்களா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறீங்க.
0: போயிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து கேள்வி ஒரு முறை சொல்லிடலாமா லைவ்ல உங்களுக்காக?
2: கண்டிப்பா சொல்லுங்க.
0: கரிவலம் வந்த நல்லூர், சரியா? அதான் ஒரு ஊரோட பேரு, கரிவலம் வந்த நல்லூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது, எந்த மாவட்டம்? கரிவலம் வந்த நல்லூர்.
2: ஓகே,
0: கரிவலம் வந்த நல்லூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது?
2: மேம் இதுக்கு ஏதாவது க்ளூ கொடுக்கறீங்களா? நம்ம தமிழ்நாட்டுலயா மேம்?
0: ஆ, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய
1: அந்த பேரு தமிழ் பெயர் கரிவலம் வந்த நல்லூர்.
0: அந்த பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர். நம்ம கீழடி இருக்கு இல்லையா, கீழடி மாதிரி இப்போ வந்து கீழடி பெயர் போன ஒரு தொல்லியல் தளம், அதுக்கு அடுத்தபடியா இப்போ இது வந்து பாப்புலரா இருக்கு. கரிவலம் வந்த நல்லூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது?
2: இது வந்து பருவக்குடி, அதான் மேம், பனியூர்.
0: மாவட்டம், எந்த மாவட்டம்?
1: மாவட்டம் அதான் கேள்வி.
2: திருநெல்வேலி மாவட்டம்.
0: நல்ல ஒரு முயற்சி, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, சரியா? சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க?
0: தென்காசி மாவட்டம்
2: சங்கரன்கோயில்,
0: சங்கரன்கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் தான் கரிவலம் வந்த நல்லூர் இல்லையா?
2: ஆமா மேடம்.
0: சரி, எப்படி நியூஸ்ல கேட்டீங்களா? பேப்பர்ல படிச்சீங்க. சூப்பர்மா, சூப்பர். நிகழ்ச்சியில பங்கேற்று அருமையா சரியான பதில சொல்லிருக்கீங்க, நன்றி, பாராட்டுக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி சார், நன்றி.
0: நேர்களுக்காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி இதுதான், கரிவலம் வந்த நல்லூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது. அந்த நேர் வந்து சரியான பதில சொல்லிட்டாங்க, தென்காசி மாவட்டம் சொன்னது மட்டும் இல்லாம சங்கரன் கோவில் பக்கத்துல அப்படின்னு சொல்லி அதற்கான வழியையும் சொல்லிட்டாங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவலம் வந்த நல்லூர் கீழடிக்கு நிகரான ஒரு புதிய தொல்லியல் தளமா உருவெடுத்திருக்கு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூலம் இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால நாகரிகத்திற்கான வரலாற்று சான்றுகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. சதுர வடிவிலான செங்கற்களால் கட்டப்பட்ட படிக்கிணறு, அதுக்கப்புறமா மயில் ஓவியம் பொறிக்கப்பட்ட பெரிய பானை, இதெல்லாமே அங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுல முக்கியமா சொல்லக்கூடியது. இது தவிர இது மட்டும்தான் இல்ல, இது தவிர நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம வந்து ஆணித்தரமா சொல்லணும்
1: அப்படின்னு.
0: அது வந்து இந்த சதுர வடிவிலான செங்கற்களால் கட்டப்பட்ட படிக்கிணர் வந்து ரொம்பவே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், ஏன்னா செங்கலால கட்டப்பட்டிருக்கு, அதுவும் சதுர வடிவுல படிகள் எல்லாமே அமைச்சு வந்து கட்டியிருக்காங்க. இந்த பகுதியில தொல்பொருட்கள் இப்படி 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு செடி

0: நேபாளம் நாகரிகமயமாக இருந்ததா இந்த வந்து உறுதி செய்து.
1: சரி,
0: நேர்களுக்காக அந்த கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. கரிவலம் வந்த நல்லூர் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதில் தென்காசி மாவட்டம். சிறுநீர்களுக்கான முதல் கேள்வி கேட்டு பதிலும் கிடைச்சாச்சு. நம்ம வந்து
1: அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு குவெஸ்டின் தான். இந்தியாவில் மட்டுமே காணப்படக்கூடிய விலங்கு எது? இந்த விலங்கு இந்தியாவில மட்டும்தான் இருக்கு, அது என்ன விலங்கு?
0: இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கா?
1: நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு.
0: சூப்பர் சூப்பர். அப்ப நேர்கள் ஓடி வந்துருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்தோம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: நேர்களே, இன்று மாலை மணி 4-2 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442-43-2-43. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442-43-2-03 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். வாழ்வின் வழிகாட்டி போல என்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 11:20.
5: இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்த கேள்வி மறுபடியும் நீங்கள் ஞாபகப்படுத்தல, பாடலுக்கு முன்னாடி கேட்டிருந்தோம் இந்த கேள்வி. இந்தியாவில் மட்டுமே காணப்படும் விலங்கு எது?
4: இந்தியாவில் மட்டுமே காணப்படும் விலங்கு எது அப்படின்னு சொல்றதுக்கு நேர்கள் இணைப்புல வந்துட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம். அடுத்த நேர்.
4: வணக்கம்.
6: வணக்கம். இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடியிருப்பு கலியல் ரகுமானம்மா.
5: வணக்கம், சொல்லுங்க சார், விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி வரையாடு.
5: சரியான விடைய சொல்லிட்டீங்க. முதல் நேரம் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று பாராட்டுக்கள். நன்றி சார்.
6: நன்றி.
5: அந்த நேர் சொன்ன மாதிரி அதான் சரியான விடை. இந்தியாவில் மட்டுமே காணப்படக்கூடிய விலங்கு நீலகிரி தாகிர்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய வரையாடு. இது வந்து நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கலைமான் வகையை சேர்ந்த ஒரு விலங்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் மாநில விலங்கே இந்த வரையாடு தான். இந்த வரையாடுகள் சுமார் 4.5 அடிக்கு மேல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில்தான் அதிகமா வாழக்கூடிய தன்மையுடையது. தமிழ்நாடு அரசு இந்த வரையாடுகளை பாதுகாக்கிறதுக்காக நீலகிரி வரையாடுகள் திட்டம் அப்படின்னு ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விலங்கு இந்த நீலகிரி தாகிர்மான் சொல்லக்கூடிய நீலகிரி வரையாடு. இப்ப கேள்வி பதில் மறுமுறை சொல்லிடலாம். இந்தியாவில் மட்டுமே காணப்படும் விலங்கு எது? நீலகிரி தாகிர்மான், அதாவது நீலகிரி வரையாடு.
4: அதுதான் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தோட
5: மாநில விலங்கு.
4: சரி, நேர்களுக்காக அடுத்த பொதறிவு கேள்வி கேட்டுலாம். இந்தியாவின் முதல் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? இந்தியாவின் முதல் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? இது வந்து இப்போ அண்மை செய்தியான்னு கேட்டா இல்ல, இது வந்து முதல் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஆனா இப்ப வந்து 6வதா ஒரு மாநிலம் வந்து இந்த ஒரு நிலையை வந்து எட்டியிருக்காங்க. அதனால நம்ம அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். நேர்களுக்காக மீண்டும் அந்த கேள்வி மறுமுறை. இந்தியாவின் முதல் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சுறா திரைப்படத்திலிருந்து.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நேரம் சரியாக 11:29. குமரி பண்பலை நூற்றுவன்றிலிருந்து நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில நேர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வி ஒரு முறை ஞாபகப்படுத்திட்டு நம்ம நேர்களை சந்திக்கலாம். இந்தியாவின் முதல் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? இணைப்புல நேர்கள் வராங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: மனோகரன், நாங்குநேரி வட்டம், காரியாகுளம்.
1: சொல்லுங்க சார்.
0: ஐயா கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
0: பதில் தெரியுமா?
2: சிக்கிம்.
0: சிக்கிம். சிக்கிம் அப்படிங்கறது இந்த வரிசையில இருக்கு ஐயா, ஆனா முதலா
1: எழுத்து முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம்
2: நாகாலாந்தா?
0: இல்லங்க ஐயா, நல்ல ஒரு முயற்சி செய்தீங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் கண்ணுக்குட்டது இந்த 6 வருஷம் பேசுறேன்
0: ஐயா. கேள்விக்கான பதில் தெரியுமா?
2: மாவட்டம் கோழிக்கோடு.
1: கேட்டது மாநிலம்.
2: மாநிலம் கேரளா.
0: இல்லங்க ஐயா, நல்ல ஒரு முயற்சி ஐயா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: வணக்கம். வணக்கம் பொது அறிவு நேரலை. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? கேட்டாலே ஏதோ டவுட்டா கேக்குற மாதிரியே கேக்குறாங்க இல்லையா? சரி, இப்ப 6வதா எந்த மாநிலத்திற்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிருக்குன்னு
3: தெரியுமா?
0: இப்ப அண்மையாதான் கேக்கலமா? என்ன நேர்களுக்காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி இதுதான், இந்தியாவின் முதல் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம், அது வந்து ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, இதற்கான சரியான பதில் மிசோரம். இந்த கேள்வி கேட்டதுமே நேர்களுக்கு, நேர்கள் இல்ல, இப்போ நிறைய பேருக்கு கேட்டோம்னா ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட், அப்ப முழுமையா எழுத்தறிவு பெற்ற மாநிலம்னா அங்க யாருமே படிக்காதவங்களே இருக்க மாட்டாங்களா, அப்ப எல்லாரும் படிச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது வந்து அங்க இருக்கிற எல்லாரும் படித்தவர்கள் அந்த அடிப்படையில் கிடையாது, அது வந்து இந்த கல்வி இயக்ககம் வந்து அதுக்கு வந்து ஒரு இது வச்சிருக்காங்க, அந்த புள்ளிப்படி யாரு
1: வச்சிருப்பாங்க.
0: சரியா, இப்போ கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ 6வதா ஒரு மாநிலம் வந்து இந்த ஒரு பதவிக்கு வந்திருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தராகண்ட் மாநிலம். தற்போது 6வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் மாநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை NEP அப்படின்னு சொல்லுவோம், மற்றும் உல்லாஸ் திட்டத்தின் கீழ் உத்தராகண்ட் மாநிலம் 6வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் உள்ள பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையால் நிர்ணயிக்கப்பட்ட வயது வந்தோர் எழுத்தறிவு அளவுகோல்களை பூர்த்தி செய்ததன் மூலம் உத்தராகண்ட் மாநிலம் இந்த குறிப்பிடத்தக்க மைல்கல்லை வெட்டியுள்ளது. இப்ப வந்து நம்ம 6 மாநிலங்கள் வந்து இப்ப முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்து வந்திருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம முதல் மாநிலம் தெரிஞ்சாச்சு, 6வது மாநிலம் தெரிஞ்சாச்சு, இடையில வந்து 2, 3, 4, 5 அதை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. 2வது மாநிலம் எது அப்படின்னா கோவா, 3வது திரிபுரா, 4வது இமாச்சல பிரதேசம், 5வது சிக்கிம், தற்போது 6வதா உத்தராகண்ட். இந்த 6 மாநிலங்களும் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: கேள்வி பதில் விளக்கம் எல்லாமே சொல்லிட்டீங்க, இனி அடுத்த கேள்வி கேட்க போறோம். தொட்டவுடன் இறக்கும் பறவை எது? இந்த பறவை தொட்டவுடன் பறவை இறந்து போயிடும், அது என்ன பறவை? அதுதான் அடுத்த கேள்வி.
0: நம்ம வந்து பூக்கள் கூட நம்ம எல்லாத்தையுமே ரசிக்க தான் செய்யணும் இல்லையா, அதாவது அதை தொடாம நம்ம வந்து பார்த்து ரசித்தா அதுக்கும் நல்லது நமக்கும்
1: நல்லது நிச்சயமா.
0: அதே மாதிரி கேள்வி ஒரு முறை கூட,
1: தொட்டவுடன் இறக்கும் பறவை எது? இதான் அடுத்த கேள்வி.
0: கேள்விக்கான பதில நேர்கள் யோசிச்சுட்டே இருக்கட்டும். அந்நியன் திரைப்படத்துல இருந்து சொல்றாங்க ஒரு பாடல்.

0: ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோயில்.
0: போன் 233-066.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லைச்சரம்.

0: 11:40 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நேர்களுக்காக ஒரு கேள்வி, நம்ம
1: பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தொட்டவுடன் இறக்கும் பறவை எது? அதுதான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான விடைய சுபதகா நேர்கள் எப்பல வராங்க சந்திக்கலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
0: ரேணுகாமா கண்டுபிடிச்சீங்களா பதில?
1: சரியான விடை கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள்.
0: நன்றி
1: நன்றி
2: நன்றி நன்றி.
1: அழைக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு இந்திய பறவை இனத்தை சேர்ந்தது. இது விவசாய நிலங்கள் மற்றும் திறந்த வழிகளில் அதிகமாக காணக்கூடிய ஒரு பறவை. இது மக்கள் மழையை முன்னெடுப்பதற்காக இதனுடைய முட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்துல மழை வர்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பறவையோட முட்டை என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்திருக்காங்க. இது ஆள்காட்டி பறவை அப்படின்னு அழைக்கப்படும். இத நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு உடனே மன அழுத்தம் ஏற்பட்டு இறந்து போடும், பிரஷர் வந்துடும். தொட்ட உடனே இறந்து போயிடும். இப்போ தொட்டவுடன் இறக்கும் பறவை எது? டைட்டோனி பறவை.
0: டைட்டோனி பறவை கேக்குறதுக்கு புதுசாவும் வித்தியாசமாவும் இருக்கா. நம்ம இந்த மாதிரி வித்தியாசன விஷயங்கள் கேட்கும் போது அது அப்படியே நம்ம வந்து மனசுல பதிஞ்சிரும் இல்லையா? சரி, நேர்களுக்காக கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
1: தொட்டவுடன் இறக்கும் பறவை எது? டைட்டோனி பறவை.
0: நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அடுத்த கேள்வி வந்து ஒரு விருது சார்ந்த ஒரு கேள்வி. சரி, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருது வந்து இப்பதான் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வென்ற ஹவேலி சங்கீத அறிஞர் யார்? ஹவேலி சங்கீத அறிஞர் யார்? இந்த ஒரு விருது அப்படிங்கிறப்போ நிறைய பிரிவுகளை நிறைய பேர் வச்சிருப்பாங்க இல்லையா. நிகழ்ச்சியில சிவாஜி திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலுக்கு அப்புறமா பதில தெரிஞ்சுக்கலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: நினைவுபடுத்துகின்ற நேர்களை, இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் சரியாக 11:46:30. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மறை பண்புகளுடன் பொது அறிவு நேரலை. நேர்களுக்காக ஒரு விருது சார்ந்த கேள்வி
1: கேட்டிருந்தீங்க.
0: உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது 2025 வென்ற ஹவேலி சங்கீத அறிஞர் யார்? இதற்கான சரியான பதில் ஆச்சாரியா ரஞ்சோத்லால் கோஸ்வாமி.

0: பார்த்தேன்.
1: உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது 2025 வென்ற ஹவேலி சங்கீத அறிஞர் வந்து ஆச்சாரிய ரஞ்சோத்லால் கோஸ்வாமி. பேர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, நம்ம வந்து சீக்கிரமா ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஆச்சாரியா கோஸ்வாமி அப்படின்னு கூட நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கலாம். ஆச்சாரியா கோஸ்வாமி இவங்களுக்கு தான் இந்த 2025 ஹவேலி சங்கீத அறிஞருக்கான அந்த விருது வந்து கொடுத்திருக்காங்க. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் அவார்ட். இசை, நடனம், நாடகம், பொம்மலாட்டம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கும் 40 வயதுக்குட்பட்ட இளம் கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் தேசிய விருது இது. இந்திய பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து ஊக்குவிக்கும் இளம் திறமையாளர்களை அங்கீகரிப்பதே இந்த விருதோட நோக்கம். குரல் இசை, கருவி இசை, பாரம்பரிய நடனம், நாடகம், நாட்டுப்புறம் மற்றும் பழங்குடியின கலைகள் போன்ற 5 பிரிவுகள்ல வந்து இந்த விருது வழங்கப்படுது. பாரம்பரிய பக்தி இசையான ஹவேலி சங்கீதம், நம்ம முதலே சொன்னோம் ஹவேலி சங்கீதம், இது வந்து பாரம்பரிய பக்தி இசை. இதை பாதுகாக்கிறதுலயும் மேம்படுத்துறதுலயும் இந்த ஆச்சாரியா கோஸ்வாமி அவர்களோட பங்கு வந்து ரொம்ப பெரியது. அதற்காக தான் அவங்களை கௌரவிப்பதற்காக இந்த விருது வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. பாரம்பரிய பக்தி இசை குறித்து 15,000 மேற்பட்ட கீர்த்தனைகளை வந்து இந்த கோஸ்வாமி அவர்கள் வந்து இயற்றியிருக்காங்க. நேர்களுக்காக கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது 2025 வென்ற ஹவேலி சங்கீத அறிஞர் வந்து ஆச்சாரியா கோஸ்வாமி. நேர்களுக்காக
0: அடுத்த கேள்வி கேட்டுருவோம். உலகிலேயே அதிக விலை கொண்ட விலங்கு எது?
1: உலகிலேயே
0: அதிக விலை கொண்ட ஒரு விலங்கு இருக்கு, அந்த விலங்கோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்.

0: சார் கேக்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நிறைய விலங்கு பறவை
1: பறவை அப்படிதான் இருக்கு. இப்ப அதிக விலை கொண்ட விலங்கு எது? அதான் அடுத்த கேள்வி. கேள்வி ஒன்று சொல்லிடலாம், உலகிலேயே அதிக விலை கொண்ட விலங்கு எது?
2: Ponchesli Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital

0: புதறிவு நேர்லை நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் குட்டார மகாராஜன்.
1: சொல்லுங்க சார், விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கிரீன் மங்கி.
1: முயற்சி அதெல்லாம் பெற்று சார், அது இல்ல வேற ஒரு விலங்கு. சரியா சார்,
0: நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம், யாரை கேட்டு பேசுறீங்க?
0: வணக்கம், இடத்துல இருக்கீங்க, பேசலாம்.
1: சரி, விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன விடை சொல்லுங்க பாப்போம்.
3: பஞ்சய குதிரை.
1: சரியான விடை. நிகழ்ச்சி மையத்துக்கு பாராட்டுகள், நன்றி.
0: பந்தய குதிரை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க.
1: சரியான பதில். உலகிலேயே அதிக விலை கொண்ட விலங்கு பந்தய குதிரை தான். இவை தோரோபிரைட் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குதிரை இனம். இந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா அவற்றுடைய ஓடக்கூடிய வேகம் மற்றும் செயல்திறனுக்காக பிரத்யேகமாக வளர்க்கக்கூடிய குதிரை இனம். இவை கடுமையான உடற்பயிற்சி மற்றும் சிறப்பு உணவு மற்றும் அதிக கவனத்துடன் வளர்க்கப்படுகிறது. அதனால இந்த பந்தய குதிரைக்குடைய விலை வந்து மற்ற எல்லா விலங்குகளையும் விட மிக மிக அதிகம். இப்ப கேள்வி வந்து சொல்லிடலாம், உலகிலேயே அதிக விலை கொண்ட விலங்கு எது? விடை, பந்தய குதிரை.
0: சரி, பொது அறிவு நேர்ல நிகழ்ச்சியில நேர்களுக்கான அடுத்த கேள்வி. இந்திய சுதந்திரத்துக்கு பின் ராணுவத்தின் முதல் தலைமை தளபதி யார்? இந்திய சுதந்திரத்துக்கு பின் ராணுவத்தின் முதல் தலைமை தளபதி யார்? நம்ம நிகழ்ச்சியில அவ்வை சண்முகி திரைப்படத்துல இருந்து அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு பதில தெரிஞ்சுக்கலாம்.
4: அவ்வை சண்முகி.

0: நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. நேர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், கேள்வி ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். இந்திய சுதந்திரத்துக்கு பின் ராணுவத்தின் முதல் தலைமை தளபதி யார்? இணைப்புல நேர்கள் வராங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் வந்து சென்னை.
1: சென்னையில இருந்து
0: முழு பேர் சொல்லிரலாமா? சரி, இருந்தாலும் சரியான பதில சொல்லிருக்கீங்க. நன்றி, பாராட்டுக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: நம்ம வந்து எப்பவுமே அப்படி நம்ம படிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியா நம்ம ஷார்ட்டா சொல்லி பழகிட்டோம் இல்லையா. சரி, இருந்தாலும் அவங்களுடைய முழு பேரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபீல்ட் மார்ஷல் கோதண்டேரா மடப்பா கரியப்பா. நம்ம வந்து நார்மலா எப்பவுமே ஷார்ட்டா கரியப்பா
1: அப்படின்னு.
0: இந்திய சுதந்திரத்துக்கு பின் ராணுவத்தின் முதல் தலைமை தளபதி யார்? இதற்கான சரியான பதில் ஃபீல்ட் மார்ஷல் கோதண்டேரா மடப்பா கரியப்பா. 1949 ஜனவரி 15 வந்து இவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. பிரிட்டிஷ் படைகளிடம் இருந்த ராணுவ கட்டுப்பாட்டை இந்திய மயமாக்கியதன் நினைவாக இந்தியாவில் ராணுவ தினம் வந்து கொண்டாடப்படுது.

0: 1899 கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் பிறந்த இவர் கிப்பர் அப்படின்னு அன்பா அழைக்கப்பட்டிருக்காங்க. முதலாம் உலக போரின் முடிவில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார். 1942 ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு உண்டு. 1986 இந்திய அரசால் ஃபீல்ட் மார்ஷல் அப்படிங்கிற உயரிய கௌரவ பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். நீர்களுக்காக கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. இந்திய சுதந்திரத்துக்கு பின் ராணுவத்தின் முதல் தலைமை தளபதியார்? இதற்கான சரியான பதில் ஃபீல்ட் மார்ஷல் கோதண்டேரா மடப்பா கரியப்பா.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேர்கள் கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரையிசை. 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். இன்று பகல் 1:55 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரத்தில் உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ், 5:02 முல்லை சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம், 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:15 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் தட்டை பயிர் சாகுபடி நுணுக்கங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 9:15 திரை இசை, 10:05 ரவி வாச்சரிய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் குமார் மார்தூர் அவர்களின் பாட்டு இடம்பெறும், 11:00 மனசு மயங்கும் திரை இசை, இன்று நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது குமரி பண்பலை 101 நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் நேயர்களின் நினைவிற்காக 2602400 மற்றும் 1 2907

0: 2 2. இதற்கான இணைப்பு எண் 0465 2. அலைபேசி எண் 890-325-70-39.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. ஆரம்பமாகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். இன்னைக்கு மனம் நனையும் மதுரமழையில முதல் பாடல் கனிமுத்து பாப்பா திரைப்படத்திற்காக டி வி ராஜு இசையில் பூவை செங்குட்டுவன் வரிகளில் பி சுஷீலா பாடிய பாடல். மனதை கொள்ளை கொள்ளும் அழகோடு லீலைகள் பல புரியும் கண்ணன் இவன் என்றால் ராதையின் நெஞ்சமோ கண்ணனுக்குத்தானே?

0: Pontiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital.
2: நேரம் 12:15:30. மனம் நினையும் மதுர மழையில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம் மற்றும் கே ஜே ஏசுதாஸ் பாடிய மீனவ நண்பன் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் முத்துலிங்கம். பெண்ணவளை வர்ணிக்க வார்த்தைகள் அலைகின்றன. மன்னன் அவனென்றால் அவனது புகழோ வர்ணனைக்கும் மேலாக. இருவரும் தங்கள் அன்பை காட்ட வார்த்தைகளுக்குள் ஒரு போட்டி. கேட்போமா?

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 2330066

வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

2:20 குமரிப்பெண்களை நூற்றொன்றில் வளம் வந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மலருக்கு மனம், நிலவுக்கு ஒளி, கடலுக்கு கரை, மரத்திற்கு கனி, எனக்கு நீ, நீ இன்றி நான் இல்லை. கேட்கவிருப்பது இளையராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய தியாகம் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டல், ராமன்புதூர் கணபதி நகர் கே. வீரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி இயற்கை வேளாண்மையின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டைப்பெயறு சாகுபடி நுணுக்கங்கள், திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர். லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

12:26 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனி வருகிறது வி குமார் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய நாடகமே உலகம் திரைப்பட பாடல். சத்தங்கள் எல்லாம் சங்கீதம் என்றால் அவளின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு ஸ்வரம். ஸ்வரங்கள் 7, அதுவே சப்தஸ்வரம். அதை நான் கண்டதோ அவளிடத்தில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

சரியாக 12:31 நொடி. குமரிப்பண்பலை நூற்றாண்டிலிருந்து காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. காதலை கவிதையால் உணர்த்த கவிஞனும் இல்லை, பாடலால் உணர்த்த பாடகனும் இல்லை. ஆனாலும் ஒரு முயற்சி, முதல் முயற்சி, அதுவும் டியூயட்டோடு. கேட்கவிருப்பது இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடிய நிறம் மாறாத பூக்கள் திரைப்பட பாடல்.

மனம் மதுரமழையில் நிறைவாக வருகிறது. இளையராஜா இசையில் வைரமுத்து, வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நினைவெல்லாம் நித்யா திரைப்பட பாடல். மழைக்கால குளிர், பனிவிழும் இரவு என இயற்கை வரத்துக்கு நடுவில் இவளது பார்வையும் ஒரு வரம்தான்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மனம் நனையும் மோதிரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
1: பெருமதிப்பிற்குரிய

0: துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வுபூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்கள்.

0: உணர்வுபூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 இன்னிங்ஸில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3rd நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையிலிருப்பது 12:50 நிமிடம் ஆகாஷ்வாணி நாற்கையில் வானொலி பண்பலை 101 நேர்களை காற்றலைகள் இன்னும் இருப்பது.
2: நலமாய் வாழ்வோம். கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
3: நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து கர்ப்ப காலத்துல ரத்த அழுத்தம் இருக்கிறது. இந்த ரத்த அழுத்தம் கர்ப்ப காலத்துல இருக்கிறதும் இப்ப நிறைய பேர்த்துக்கு நம்ம பாக்குறோம். இது வரும்போது என்ன சொல்லுவாங்க, பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, பிபி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட என்ன ஆகும்னா தலைவலி, கால் வீக்கம், சடனாட்டு வந்து வெயிட் போடுறது, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிரஷர் ஜாஸ்தி ஆகுறதுன்னு சொல்லி சொல்லுவோம். 130 மேல போறது, 130/90 மேல போறதுதான் நம்ம பிரஷர் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கூட சில டெஸ்டும் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலியில யாருக்காச்சும் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி மொத பிரெக்னன்சில வந்து அவங்களுக்கு பிரஷர் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் குண்டா இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரஷர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அம்மாக்கும் குழந்தைக்குமே அதுவும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் தான். இந்த மாதிரி வரும்போது அம்மாவுக்கு வந்து வெட்டு வரலாம், கண் பார்வை மங்கலா போகலாம், அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம் வரலாம், உதிரி போக்கு ஜாஸ்தி ஆகலாம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது மட்டும் இல்லாமல் கோயகுலேஷன் ஃபெயில், இது வந்து ரத்தம் உறையும் தன்மையை கூட அது வந்து கம்மி பண்ணலாம். ரத்தம் குறைபாடு தன்மை வந்து இருக்கும், இந்த மாதிரி நடக்கும். நம்ம குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கலாம், இல்லாட்டி வெயிட்டு கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ இதனால எல்லா டைமும் தாய்மார்கள்

0: எப்பவுமே ஹெல்த் செக்கப்புக்கு வந்தா பிபி பார்த்து யூரின்ல உப்பு சத்து இருக்கான்னு பார்த்து அதுக்கு தக்கன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும். எல்லா விசிட்லயும் அவங்க கம்பல்சரியா வந்து பிளட் பிரஷர் செக்கிங்கும் ஒரு யூரின் ஆல்புமேனும் கம்பல்சரியா பண்ணிருக்கணும். அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் வந்துச்சுன்னா ஃபர்தர் எவாலுவேஷன் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு மாப்பேறு டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க.
1: கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்கியவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பில் 101 நேர்களை காற்றலைகளில் இனி வலவர இருப்பது திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடலின் படம் ஆண் பாவம் பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: திரை செயலின் வரும் பாடலின் படம் தளபதி, பாடலை பாடியிருப்பவர் ஜானகி.

திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நவர்கள் வானொலியும் குமரி பண்பலை 101 நித்தம் நித்தம் புத்தம் புதிய செய்தியுடன் உங்கள் இல்லங்களை நாடி வருவது செய்தி தெரியுமா.

என்ற சொல் இருந்தாங்க. வைரம் அப்படிங்கிற சொல் உண்டாச்சு. வைரம் அதிக கடினத்தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால தொழிற்சாலைகள்ல பல பொருட்களா இருக்கிறதுக்காக வைரத்தை பயன்படுத்துறாங்க. வைரம் அதிகமாக ஆப்பிரிக்க கண்டத்தோட மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில்தான் காணப்படுதுங்க. கனடா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லையும் வைரம் அதிகமாக கிடைக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஏறத்தாழ 130 மில்லியன் கேரட், அதாவது கிட்டத்தட்ட 26,000 கிலோ வைரத்தை பூமியிலிருந்து அகழ்ந்து எடுக்கிறாங்க. வைர சுரங்கங்கள்ல இருந்துதான் வைரங்கள் வெட்டி எடுக்கப்படுதுங்க. பல தொழிலாளர்கள் இந்த வைர சுரங்கங்கள்ல ஆழமான பகுதிகளுக்கு சென்று வைரத்தை அகழ்ந்து எடுக்கிறாங்க. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா வைரம் நம்ம இந்திய நாட்டுலதான் அதிகமா கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஆனா தற்போது உலகத்துல கிடைக்கக்கூடிய வைரத்துல 96% வைரங்கள் தென்னாப்பிரிக்கால தான் கிடைக்குதுங்க. இன்னும் தொடர்ந்து செய்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா வருவது ஆத்மா பட பாடல். பாடலை பாடியிருப்பவரே ஜானகி.

நேரில் இன்னைக்கு செய்தி தெரியுமால, வைரம் பத்தின செய்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வைரம் படுகின்ல இருக்கக்கூடிய ஒரு கரிம பொருளுங்க. இதற்கு மிகவும் உறுதி வாய்ந்தது என்ற பொருளுடைய வைரம்

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி தெரியுமா? நேர்கள் செய்தி தெரியுமா? வைரம் பத்திர செய்தி தினம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாரத நாட்டில் கோதாவரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பல்பூர்ல நிஜாம்லையும் பெல்லாரியிலையும் வைரங்கள் அதிகமாக கிடைக்குதுங்க. வைரம் சுரங்கங்கள்ல மட்டும் இல்லாம ஆற்று மணல்லையும் ஆற்றோரங்கள்லையும் ஆற்று படுகைகள்லையும் கூட கிடைக்குதுங்க. ஆற்றுல கிடைக்கக்கூடிய வைரங்கள் தான் சிறந்த வைரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வைரங்களுக்கு நிறைய சிறப்பு பண்புகள் இருக்குங்க. நீலநில வைரங்கள் இயற்கை குறை கடத்திகளாகவும் ஒரு சில வைரங்கள் சிறந்த மின்காப்பு பொருளாகவும் பயன்படுதுங்க. வைரங்களோட மேற்பரப்பை தண்ணீரால ஈரப்படுத்தவே முடியாதுங்க, ஆனால் எண்ணெயால வைரத்தோட மேற்பரப்பை ஈரப்படுத்த முடியும். பட்டை திட்டப்பட்ட வைரங்கள் ஒளியை சிதற செய்யறதுனால ஆபரணங்கள்ல வைரங்களை பயன்படுத்துறாங்க. வைரங்கள்ல பல வண்ணங்கள் பல வகையான வைரங்கள் கிடைக்குதுங்க. ஒவ்வொரு வைரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு பண்பு இருக்கு. நேர்கள் இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா? நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமா வைரம் பத்தின செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை.

நிலையத்தில் இருப்பொழுது 1:10 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குவாரி பண்பலை 101. நேர்களை காற்றலைகள் இனி விளம்பரம் இருப்பது

வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஒரு நாள் அப்படின்னா இரவு பகல் அப்படிங்கிற ரெண்டுமே இருக்கு. மழைக்காலம்னு இருந்தா வெயில் காலம்னு இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்துல நல்லதும் சரி எதிர்மறையான விஷயங்களும் சரி பொதுவா எல்லா விஷயங்கள்லயுமே அது இருக்கும். இந்த விஷயம் வந்து நம்ம அதிகமா கேட்ட ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய உண்மையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைய காலகட்டத்துல நம்ம அதை பத்தி பேசும்போது முக்கியமான விஷயம் அப்படின்னா அது டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜின்னு வரும்போது அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம ரொம்ப சிரமப்பட்டு செஞ்ச வேலைகள் எல்லாம் ஈஸியா செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கு. யாருடைய உதவியோ நாடுறதுக்கு பதிலா நாமளே செய்யறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. நேரத்தை மிச்சப்படுத்துது, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல சில கவனக்குறைவால நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்துல இந்த டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆகி முழு நேரத்தையும் அதிலே வீணடிக்கிற மாதிரியான ஒரு சூழலும் இருக்கு. அப்போ நேர்மறையான விஷயங்களும் சரி எதிர்மறையான விஷயங்களும் சரி இதுலயும் இருக்கு இல்லையா? சோ இந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் பல துறை

0: சூப்பரா வெற்றி பெற்றுட்டு வர்றாங்க. காரணம், அவங்க அதுல இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கிட்ட கவனமா இருந்து நேர்மறையான விஷயங்களை சரியா யூட்டிலைஸ் பண்ணதுனாலதான் அவங்க முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த எதிர்மறையான விஷயங்களை சிக்கினவங்க அதை பார்த்து நம்ம ஏன் இன்னும் முன்னேறல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சோ, எந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்மறையானதை தவிர்த்து நேர்மறையானதை கரெக்டா பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்துல நாம கவனமா இருக்கணும். அதற்காக நம்மள நாம பழக்கப்படுத்திக்கணும். சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சியாக தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் தோழியரே. நம்ம வந்துட்டு வாரந்தோறும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில பல்வேறு துறைகளிலையும் சாதித்து வரக்கூடிய பெண்களை சந்திச்சு நாம பேசிட்டு இருக்கோம். தடகள வீராங்கனை காரவிளை எம் மனோரஞ்சினி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இந்த காலகட்டத்துல ஒரு பணி, ஒரு வருமானம் அப்படிங்கற ஒரு தாட்ல கிட்டத்தட்ட எல்லாருடைய இலக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இந்த கோல் செட்டிங் அப்படின்னு வரும்போது இன்றைய காலத்துல பொதுவாவே இளைஞர்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போலாமா, இல்ல கலைத்துறையில போலாமா, இல்ல வந்து நம்ம பேங்கிங்க்கு படிக்கலாமா, TNPSC படிக்கலாமா, கன்ஃபியூஷன். ஏன்னா சுத்தி எல்லா பக்கத்துலயும் ஒவ்வொரு கைடன்ஸ் கிடைக்கும், எங்க போறதுன்னு தெரியாது. இப்போ ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி அது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ்ல போயிடுச்சுன்னா இது வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாது போல அப்படின்னா வேற பாத்துக்கு போயிருவாங்க. சோ, இந்த மாதிரி இதுலயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது அதுலயும் இப்போ வந்துட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காவது ஒரு ஏதோ ஒரு இதுல போயிடுறாங்கன்னா பொண்ணுங்களுக்கு அவங்க ஒரு கோல் செட் பண்றதுல டிலே பண்ணா கூட மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. சோ, அந்த பொறுப்புகளுக்கு மத்தியில அவங்களை இது பண்ணும்போது இந்த மாதிரியான சூழல் இருக்கு. அப்போ இந்த பொண்ணுங்க கோல் செட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதுக்கு அவங்க எப்ப தயாராகணும், அதுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை தாண்டி ஸ்டெடியா கோல் செட் பண்றது எப்படி, நீங்க உங்களுடைய அனுபவத்துல இருந்து அதை சொல்லலாமா?
1: அது வந்து அவங்க காலேஜ் படிக்கும் போதுல அவங்க கோலை செட் பண்ணிக்கலாம். காலேஜ் படிக்கும் போதுல அவங்க என்ன திறமை காலேஜ்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும் போதுல ஒரு சிங்கிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இல்ல வேற கேம்ஸா இருக்கட்டும், அது காலேஜ் படிக்கும் போதுல அவங்களுக்கு அந்த டேலண்ட் அதுல வந்துடும். அப்ப அவங்க வந்து தீர்மானிச்சுக்கலாம், நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்க அதுலயே சூஸ் பண்ணிக்கலாம். யாரு சொல்றமே அவங்க கேட்க கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும் சொன்னா வெளியில நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இதுல போ அதுல போன்னு சொல்லுவாங்க, இல்ல நீ வந்து மேரேஜ் ஆகி பிள்ளைங்களை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள திறமை அவங்ககிட்ட தான் இருக்காது. அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்யணும். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சாலே அவங்க வந்து அந்த ஃபீல்டுக்கு அவங்க போயிருவாங்க. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, உனக்கு வந்து இதுல என்ன யூஸ் கிடைக்கும், இதுல பலன் இருக்காது, நீ இதுல போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்களை பாரு, அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் லைஃப் இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கணும், கண்டிப்பா மேரேஜ் ஆகி பிள்ளைங்களை பார்க்க ஒரு பக்கம். ஆனா நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கத நம்ம தான் அதை வெளிக்கொண்டு வரணும். பெண்களா இருக்க நமக்கு வந்து கண்டிப்பா முக்கியம். இப்ப உள்ள சூழ்நிலையில நம்ம எல்லாமே கத்து வச்சுக்கணும்.
0: கண்டிப்பா, இல்லைன்னா பின்னால நம்மளும் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற ஒரு சூழலுக்கு வைக்க கூடாது இல்லையா. இப்போ நீங்களும் வந்துட்டு மாணவியா இருந்து இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா. சோ, அப்படி பாக்கும்போது உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து அந்த லைஃப் கோலுங்கிறதுல எந்த அளவுக்கு அவங்க கவனமா இருந்திருக்காங்க?
1: சிலவங்க வந்து டேலண்ட் இருந்தாலுமே அதை வெளியில கொண்டாடாம எதுக்கு இதுல நமக்கு என்ன யூஸ் வேண்டாம், அவங்களுக்கு ஷையா ஃபீல் பண்றாங்க, இல்ல இப்ப நாலு பேரு ஐயோ நம்மள ஒரு மாதிரி பேசுவாங்க, பசங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க டேலண்ட் இருந்தாலுமே அதை வெளியில கொண்டு வராம அப்படியே முடங்கிடுறாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதுலயும் பிள்ளைங்க நிறைய வந்து இனி எதுக்கு அங்க போற, உனக்கு அதுல என்ன யூஸ் போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. படிப்பை பாரு, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்ல எல்லா ஈவெண்ட்லயுமே நம்ம கண்டிப்பா நம்ம ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா நான் கிளாஸ்ல இருக்க மாட்டேன் மோஸ்ட்லி. வந்து எங்களுக்கு 90 days கிளாஸ்னா நான் வந்து 30 days அட்டன் பண்ணிருப்பேன், 60 days நான் கிரவுண்ட்ல தான் இருப்பேன். அப்ப மேம் எல்லாம் வந்து என்ன திட்டுவாங்க, நீ எதுக்கு கிரவுண்ட் ஃபுல்லா போற, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாண்டாமா, படிப்பு தான் உனக்கு எல்லாமே வந்து செய்யும், இது வந்து இது பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்ல ரெண்டுலயுமே நான் வந்து நல்லா பெஸ்ட்டை கொடுப்பேன், என்னுடைய படிப்புலயும் சரி இதுலயும் பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதே மாதிரி படிப்புல வந்து நான் பெஸ்ட் காலேஜ் படிக்கும் போது கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் கொடுக்கல, நான் காலேஜ் படிக்கும் போது நான் பெஸ்ட்டை கொடுத்தேன்.
0: ஓ சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க இல்லையா, இதுலயே நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ட்டு. இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லும்போது சொன்னீங்க, நிறைய பேர் வந்து சூழல், ஃபேமிலி சூழல்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க சொல்லும்போது நான் ரன்னிங் போனேன், படிச்சேன், வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்தேன், மாடு எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. சோ இப்படி வந்துட்டு பல்வேறு சூழல், எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம நார்மலி ஒரு லைஃப் ஸ்டைல பாக்கும்போது எல்லாருக்குமே பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளுக்கு மத்தியில தான் நம்ம நமக்கான விருப்பங்களையும் கனவுகளையும் நோக்கி போக வேண்டிய கட்டாயமும் இருக்கு இல்லையா.

0: சோ இப்ப இவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியில என்னால எப்படி என்னுடைய கனவை நோக்கி போக முடியும் அப்படின்னு சோர்ந்து போறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க?
1: நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஏன்னா சோர்ந்து போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அவங்க லைஃப்ல அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா சோர்ந்து போனா திருப்பி அவங்களால வந்து அந்த இடத்துல இருந்து அவங்களை மீளவே முடியாது. என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அவங்களால மீளவே முடியாது. கண்டிப்பா அவங்க அதுல இருந்து எழும்பி வரணும்னா இல்ல நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். நம்மளால முடியும், இதுல இருந்து நம்ம எழும்பி வரணும், நாலு பேர் நம்மளை வந்து பெருமையா பேசணும். நாலு பேர் கண்டி நம்ம பேசுறோமோ இல்லையா அது பிரச்சனை கிடையாது, அவங்க நம்மளை புகுந்து பேசணும் கிடையாது. நம்ம டேலண்ட் வெளி கொண்டு வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். நம்மளுடைய டேலண்ட் வெளியில் கொண்டு வந்து நம்ம வந்து எப்படி இந்த உலகத்துல நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இருக்கும்.
0: ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. ஆனா பரவாயில்ல, இன்றைய மாணவிகளுக்கு அந்த விஷயம் ஒரு விஷயம் அவங்க கிளியரா இருக்காங்க. நம்மளோட சந்தோஷமும் முக்கியம், நம்ம வந்து பொறுப்புகளுக்கு மத்தியில மத்தவங்களை கவனிச்சுக்கிறது இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கேட்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ உங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த துறையில உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் எப்படி இருக்கு?
1: என்னுடைய திட்டங்கள் வந்து என்னன்னா இன்னும் நிறைய நேஷனல் போய் அச்சீவ் பண்ணி கண்டிப்பா வந்து ஒலிம்பிக்ல என்னுடைய நேம் வரணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை.
0: கண்டிப்பா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்போ வந்துட்டு போட்டிகள் எல்லாம் வருது, அந்த போட்டிகளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் குறிப்பா எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறாங்க?
1: இது மோஸ்ட்லி வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து அனௌன்ஸ் வந்துடும். எங்க பயிற்சியாளர் வந்து அவங்க இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்குது, இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து போட்டு விட்டுருவாங்க. அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்பாங்க நீங்க இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்களா. சிலவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் மீட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட் மீட் வந்தது இல்ல, ஸ்டேட் மீட்ல வரவங்க வந்து நேஷனல் மீட் வந்தது இல்ல. ஏன்னா வீட்டு சூழ்நிலை, பிள்ளைங்களை பாக்கணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைனால அவங்க வந்து வந்தது இல்ல. ஆனா சொல்லுவாங்க 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி நீங்க ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அதுக்குள்ள நீங்க பிராக்டிஸா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க.
0: ஓகே, இப்ப வந்து ஒரு முறையா பயிற்சி எடுக்காதவங்க இந்த ஆரம்ப நிலையிலே போட்டிகள்ல பங்கெடுக்கிறதுக்கு முடியுமா?
1: கண்டிப்பா முடியும். அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ்ல வந்து ஏற்கனவே அவங்க விளையாடினவங்களா இருப்பாங்க, அவங்களோட திறமை இருக்கும், ஆனா வெளியில வந்திருக்காது. அவங்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து சம்மதிச்சிருக்க மாட்டாங்க விடுறதுக்கு, பிள்ளைங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும் முஸ்ல அவங்க அதான் சரி என்னத்துக்கு நமக்கு வேண்டாம், ஹஸ்பண்ட் தான் நம்மள விடல, அப்புறம் நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அதை அவங்க வந்து வெளியில கொண்டு வரணும். வந்தாலே அவங்க ஓரளவு வந்துருவாங்க, அதுல வந்துருவாங்க. இப்ப பிராக்டிஸ் பண்ணாட்டாலுமே இப்ப டிஸ்ட்ரிக்ட் மீட்ல வந்தாலே அவங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம வந்து போட்டுக்கலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க பிராக்டிஸ் பண்ணாலே அடுத்தடுத்த அளவுல அவங்க போயிடலாம்.
0: ஓகே, இப்ப தடகளம் அப்படின்னு வரும்போது ஒரு மாவட்ட அளவில் அப்படிங்கறது தொடங்குற பட்சத்துல குறைந்த அளவு எந்த வயதுல இருந்து போட்டிகள் வகுக்கப்பட்டிருக்கு?
1: இது எந்த மீட்டுனா மூத்தோர் தடகள வீரர் வீராங்களைக்கான போட்டி. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் மீட் வரும்போது வந்து குறைந்த அளவு வந்து 30 வயசுல இருந்து 100க்கு மேல வரைக்கும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே திறமை இருக்கு, எல்லாருமாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்.
0: அதற்கான கேட்டகரிஸ் தனியா இருக்கு?
1: எல்லாத்துக்குமே தனித்தனி கேட்டகரிஸ் இருக்குது. 30ல இருந்து 35 வரைக்கும், 35ல இருந்து 40 வரைக்கும், அப்படி 100 ஏஜ் வரைக்கும் அவங்களால விளையாடக்கூடிய திறமை இருக்கு. எங்க டீம்லயுமே வந்து ஒரு தாத்தா வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 97 வயசு. இப்ப வரைக்கும் அவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஓடிட்டு தான் இருக்காங்க. எங்க போனாலுமே அவங்க சைக்கிள்ல தான் இப்ப வரைக்கும் போவாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க பைக்ல போனது இல்லை. அவங்களுக்கு எங்கேயா பயணம் போகணும்னாலும் சைக்கிள்லே தான் அவங்க போவாங்க. இப்ப கூட அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க நான் சொல்லுவேன்.
0: இப்ப வந்துட்டு முழு நேரம் வந்து நம்ம பணிகள், நம்மளுடைய கடமைகள் இது பண்ணா உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கான விஷயங்கள் இருக்கா? நீங்க விரும்பி செய்யற வேற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கா?
1: நிறைய விஷயங்கள் இருக்கு. பாட்டு கேட்பேன், ஏதாவது மூவிஸ் பாக்குறது, த்ரில்லிங்கான மூவிஸ், கிரைம் மூவிஸ் அப்படி மூவிஸ் பார்ப்பேன். அப்புறம் மற்றபடி வீட்டு வேலை, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது எல்லாமே செய்வேன். யாருக்காவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் நல்லா பண்ணுவேன்.
0: இந்த மாதிரியான ஒரு போட்டிகள் பங்கீடுகள் வரும்போது மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா?
1: ஈரோடு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க அடுத்த மீட் போனது வந்து அடுத்தடுத்து நானே மீட் போனோம் காரைக்குடி. அங்க போகும்போதுல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய பேரை மீட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து அவங்க அவங்கள பார்க்கும் போதுல அவங்க கூட பேசணும், ஜாலியா பேசுறது எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. நிறைய வந்து அவங்ககிட்ட நாங்க மத்த ஸ்டேட்டு கூட பேசும் போதுல அவங்க கூட ஹிந்தி ஃப்ளூவெண்டா பேசிக்கலாம், இங்கிலீஷ் பேசிக்கலாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கள பார்க்கும் போதுல நம்மளால அப்ப பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹிந்தி பேசிக்கலாம். இப்ப வந்து டெல்லி, பஞ்சாப் அங்கிருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, கேரளா, நிறைய ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு லாங்குவேஜா இருக்கும். ஆனா என்கிட்ட பேசும் போதுல நல்லா வந்து ஹிந்தியில உள்ளவங்க ஹிந்தியில தான் பேசுவாங்க, தமிழ்ல உள்ளவங்க தமிழ்ல தான் பேசுவாங்க, இங்கிலீஷ்ல உள்ளவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு.
0: ஓகே, ஆனா உங்களுக்கு இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வந்துட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங்குவேஜ், இங்கிலீஷ் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்ச லாங்குவேஜ், அப்போ மத்த லாங்குவேஜ் கூட ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படிங்கறது எப்படி சாத்தியமாகுது?
1: அது வந்து எங்க அப்பா வந்து முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னு, அவங்க கூட வந்து நமக்கு போகும்போதுல அவங்களுக்கு எங்க வந்து டியூட்டி போடுறாங்களோ அங்க ஃபேமிலியா போயிடணும், கண்டிப்பா அங்க ஃபேமிலியா தான் போகணும். அப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் தருவாங்க, அங்க நம்ம ஸ்டே பண்ணி

0: நான் ஃபிஃப்த் வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்போ எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும். திருப்பி இங்கே அவங்க வந்து 19 வருஷம் வந்து அங்கே வேலை பார்த்தாங்க, சிப்பாயா இருந்தாங்க. திருப்பி அங்கேருந்து வரும்போதுல என்னன்னா 19 வருஷம் டியூட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால திருப்பி இங்கே வந்துட்டோம் நாங்கள். எனக்கு அப்போ வந்து தமிழ் தெரியாது, எனக்கு இப்போ கூட தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான், பேச தெரியும் ஆனால் எழுதுறதுல எனக்கு மிஸ்டேக் வரும், தமிழ் தெரியாது. அப்போ ஹிந்தி ஃபுல்லாக இந்த கற்றுக்கறனால அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து 5th வரைக்கும் அங்கே முடிச்சுட்டு 6th தான் அங்கே ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு தமிழ் தெரியல அதனால நீ என்ன பண்ணு, 4th திருப்பி ஜாயின் பண்ணி கொஞ்சிட்டு திருப்பியும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா 4th 5th போட்டு விட்டுட்டாங்க. அதில் கற்றுக்கிட்டது தான். அப்புறம் சீரீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹிந்தியில் பார்க்கும்போது புரியும், லாங்குவேஜ் புரியும்.
1: ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஒரு 6th வரைக்கும் நீங்க அங்க படிச்சுட்டு இங்க வந்து திடீர்னு தமிழ் அப்படின்னு சொல்லும் போது, அது உங்களுக்கு இங்க படிக்கும் போது அந்த பாடத்திட்டம் எப்படி இருந்துச்சு?
0: கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு, எழுதுறதுல மிஸ்டேக் வரும், எங்க வந்து இடையில வந்து இக்கு போடுறது எங்க, அப்புறம் வந்து இப்பு போடுறது எங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் கத்துக்கிட்டேன், சரி இதுல வந்து இது போடும் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், தமிழ் வந்து நிறைய எழுத்துப்பிழை இருக்கும், மிஸ்டேக் நிறைய ஆகும், எனக்கு அதுல மார்க் கம்மியாகும். இங்கிலீஷ்ல வந்து எனக்கு மார்க் கம்மியாகாது, ஏன்னா எனக்கு ஃபுல்லாவே இங்கிலீஷ் நல்லா இதாயிடுச்சு, அதனால இங்கிலீஷ்ல கம்மியாகாது, தமிழ்ல எனக்கு மார்க் கம்மியாகும்.
1: சரி, ஓகே. ஒரு தடகள வீராங்கனையா வந்துட்டு நம்ம ஒரு பயிற்சி எடுக்கும் போது இல்ல சவால் என்ன விஷயங்களா நீங்க எதை பாக்குறீங்க, ஒரு வீராங்கனையாவும் சரி இந்த நம்மளுடைய இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு மாணவியாகவும் சரி?
0: தடகளம் எடுக்கும்போதுல நிறைய பேர் என்னன்னா, ரன்னிங் போற இதுல என்ன யூஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது என்னுடைய டேலண்ட், நான் வந்து வெளியில கொண்டு வரதுக்காண்டி நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, கண்டிப்பா வந்து ஒலிம்பிக் போகணுங்கிற அச்சீவ்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் வந்து இதுல என்ன யூஸ், நீ போகாத, இதுல பேசாம வீட்டுல உட்காரு, இதனால உனக்கு என்ன பலன், அப்படி போகாதுன்னு சொன்னாங்க. நான் இல்ல, கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன், இது என்னுடைய டேலண்ட், வீட்லயே வந்து என்ன வந்து தடுக்கல, அதனால நான் வந்து இதை கண்டிப்பா கண்டினியூ பண்ணேன்.
1: ஒரு பக்கம் அது உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கோல், உங்களுடைய தடகளம் அப்படிங்கறது. இதை தவிர்த்து வேற ஏதாவது இப்ப நீங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா வந்துட்டு வெற்றிகள் வரும், நமக்கு கண்டிப்பா வரும் நிறைய சாதனைகள், ஆனா அந்த பயணத்துல வந்துட்டு என்ன சொல்றது, நமக்கான பொறுப்புகளையும் நம்ம நிறைவேற்ற வேண்டிய சூழல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒன்லி அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்களா?
0: இல்ல வந்து நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ரயில்வே எக்ஸாம், TNPSC, அப்புறம் வந்து நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுல வந்து நான் வந்து ரொம்ப ஈடுபாடு கொடுக்கல, ஆனா ஃபேமிலியில சொல்லுவாங்க, அதே நீ வந்து ரன்னிங் மட்டுமே இருந்தா பத்தாது, ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இருந்தா பத்தாது, நீ வந்து இந்த சைடு ஃபேமிலி சைடும் பாக்கணும், நமக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஏன்னா நாளைக்கு வந்து யாரையுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது, நம்மள நம்பி நம்ம கையில கண்டிப்பா இருக்கணும், காசு இருக்கணும், அப்பதான் இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் வீட்டுல சொல்லிட்டே இருப்பாங்க, நீ வந்து வேலைக்கு ட்ரை பண்ணு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை நீ பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அதுவும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: கண்டிப்பா நல்ல விஷயம். இப்போ இந்த தொடர் பயிற்சிகள் அப்படின்னு வரும்போது இந்த படிப்புல வந்து கவனம் அப்படிங்கறது எப்படி நீங்க அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்க?
0: எனக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் கம்மி தான், நான் வந்து மத்த ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறதுனால படிப்புல கவனம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா வந்து மனசார படிக்கணும்னு நினைச்சதுன்னா கண்டிப்பா வந்து என்னாலயும் ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும்,
1: தன்னம்பிக்கை.
0: நான் வந்து அதுல கண்டிப்பா என்னுடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நான் வந்து கண்டிப்பா வந்து, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலயே வீட்டுல சொல்லுவாங்க, நீ வந்து ஹேண்ட் ரைட்டிங்ல பெஸ்டா இருந்துச்சு, படிப்புலயுமே ஃபர்ஸ்டா இருந்தா. ஆனா போக போக அந்த வேற ஆக்டிவிட்டிஸ்ல வந்தனால வந்து அது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆனா நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நான் படிச்சேன்னா கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் உனக்கு தராங்கன்னு சொன்னா நான் வந்து 5 மினிட்ஸ்ல அதை கவர் பண்ணிடுவேன்.
1: ஓகே, சூப்பர். அதாவது நம்மளுடைய தன்னம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், அந்த பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு நமக்கு விருப்பமான விஷயங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம், இன்ஸ்பயர் ஆக வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமான நிகழ்வுகள் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஊக்கமான நிகழ்வுகள் இருந்தா சொல்லலாமா?
0: நான் வந்து காம்படிஷன் போக போக ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க, அப்ப அவங்கள பார்க்கும் போதுல சிலவங்க வந்து நல்லா பெஸ்டா கொடுத்தாங்க, நல்ல டைமிங்ல. இப்ப ரீசெண்டா வந்து நான் கோவா போகும்போதுல எனக்கு கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே பெரிய பெரிய லெவல்ல உள்ளவங்க, ஏசியன் லெவல், அப்புறம் வந்து நிறைய பேர் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்கள பார்க்கும் போதுல நம்மளும் நல்ல பெஸ்டா கொடுக்கணும், இவங்க இவ்வளவு பண்றாங்கன்னா நம்ம எல்லாம் கம்மி, அப்ப நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கத்துக்கணும், நிறைய வந்து என்ன லெவல் அச்சீவ் பண்ணணும், இவங்கள மாதிரி நம்மளும் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. நிறைய பேர் எங்ககிட்ட பேசினாங்க, நல்லா பழகினாங்க, நிறைய பேர் வந்து நல்லா நீ வந்து என்னன்னா எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. நான் போன மீட்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு மீட்ல என்ன பார்க்கும் போதுல இந்த பொண்ணு இங்க இருந்து வர பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு நல்லா விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்க மீட்டு போகும்போதுலயுமே ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதுல வந்து எக்ஸ்ட்ராவா தான் எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா கோவாக்கு போகும்போதுல நீ வந்து ரன்னிங்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்க, ஃபர்ஸ்ட் நீ ஈரோட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியோ அதை விட பெஸ்டா நீ கொடுத்துருக்க, நல்லா வந்து உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ இன்னுமே பெஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பெஸ்டான ஈவெண்ட் என்னன்னா, நான் வந்து 4x400 மீட்டர் ரிலேல நான் ஓடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும்போதுல ஒரு டீச்சர் தான், எங்களோட கோச்சர் தான், மத்த டீம்ல உள்ள கோச்சர், அவங்க என்னை தூக்கி வந்து ஒரு முத்தம் தந்துச்சு, நீ நல்லா விளையாடி இருக்க அப்படின்னு சொல்லுங்க.

0: வச்சுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மத்தபடி எங்க டீம்ல உள்ளவங்க டீம்மேட்ஸ் ஃபுல்லா என்ன என்கரேஜ் பண்றதுமே அவங்க தான், நீ நல்லா பண்ற, இன்னும் நல்லா பண்ணணும், உனக்கு டேலண்ட் இருக்கு, நாங்கெல்லாம் சும்மா வந்து டைம் பாஸ் காண்டி விளையாட வரோம், நீ அப்படி இல்ல, உனக்கு வந்து ஒரு லெவல் இருக்குது, உனக்கு சின்ன வயசு, அதனால நீ நல்லா அச்சீவ் பண்ணலாம், நிறைய லெவல் போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவுமே என் கூட ஒருத்தவங்க வந்து வரேன்னு சொல்லி வந்தாங்க, அவங்களுக்கு ஊர் சரலு, 35 ஏஜ் கேட்டகரியில அவங்க இப்ப ரீசெண்டா அவர 6 மந்த்ஸா தான் என் கூட வந்துருக்காங்க. அவங்களுமே என்ன நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க பேரு சுமதி. அது மாதிரி எங்க கூட வரவங்க சுதான் ஒருத்தவங்க, நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாருமே என்ன வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி பாத்துக்கிடுது, என்ன என்ன கவனிச்சுக்கிறது எல்லாமே நல்லா பண்ணாங்க.
1: ஓகே, நம்ம ஒரு பெண்கள் எந்தெந்த வயதினர், இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு 35 வயசு, அதுக்கு மேல பெண்கள் விளையாட வர்றாங்களாங்க, எந்தெந்த வயசுல சேர்ந்த பெண்கள் இந்த போட்டிகளுக்கு எல்லாம் பங்கெடுக்க வர்றாங்க?
0: எல்லா ஏஜ்காரங்களும் வராங்க. 30ல இருக்காங்க, 35ல இருக்காங்க, 40, 45, 50, 70 வயசு, 75 வயசு வரைக்கும் நம்ம ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க. கன்னியாகுமரில இருந்து நிறைய பேர் வந்து எங்க டீம்ல இருக்காங்க பெண்கள், முக்கியமா பெண்கள் நல்லா பண்றாங்க.
1: ஓ சூப்பர். அதாவது ஒரு நம்ம ஒரு 30 வயசு கடந்தாலே நம்ம இந்த போட்டிகளுக்கு போகணுமாங்கிறோம், 50, 60, 70 வயசுல பெண்கள் இன்னும் போட்டிகள்ல பங்கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அது உண்மையிலே ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. சிறப்பா சொன்னீங்க உங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ்ல உங்களுடைய பயணம், அதுல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை, இத்தனையும் அந்த குடும்பத்துல உங்களுடைய, அதாவது என்ன சொல்றது, குடும்ப சூழல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருக்காங்க. விளையாட்டு துறையிலங்கிறப்போ நீங்க தான் இருக்கீங்க, உங்களை ஊக்கம் அளிக்கிற விதத்துல உங்க குடும்பத்துல யாராவது முன்னாடி விளையாட்டு துறையில இருந்திருக்காங்களா?
0: எங்க அம்மா இருந்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதுல எல்லாம், ஸ்கூல் அவங்க படிக்கும் போதுல டிஸ்கஸ் ரோல நல்லா போடுவாங்க சொன்னாங்க. இப்பவும் ரீசெண்டா போன டிஸ்ட்ரிக்ட் மீட்ல அவங்க வந்தாங்க, டிஸ்கஸ் ரோல அவங்க செகண்ட்.
1: அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏற்கனவே உங்க ஃபேமிலியில
0: கண்டிப்பா இருக்காங்க,
1: அதனால உங்களுக்கு இன்னும் ஊக்கம் கிடைச்சிருக்கும், அவங்க கொடுத்திருப்பாங்க இல்லையா. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க பொதுவா வந்து பெண்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள், அதுலயும் முக்கியமா இந்த பொண்ணுங்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு அவங்க கோல் செட் பண்ற விஷயத்துல நீங்க கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: டிப்ஸ் கொடுக்கணும்னா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மனசுல என்ன தோணுதோ, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அவங்க அதை செய்யணும் கண்டிப்பா. ஐயோ இது முடியாது, இது செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க யோசிக்காம, இல்ல முடியும், நம்மளால முடியும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கணும். அவங்க மனசு சொல்றத அவங்க கேட்கணும்,
1: மனசு சொல்றத அவங்க கேட்கணும். சிறப்பா சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க. திட்டமிடல் அப்படிங்கறது ஒண்ணும் அதுல முக்கியம் இல்லையா. பொதுவாவே மனசு சொல்றத கேட்கணும், நமக்கு பிடிச்சிருந்தா செய்யணும், முயற்சி பண்ணணும், இது வந்து பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால இது வந்து ஒரு நார்மலா எடுத்துட்டு கிராஸ் பண்ணிடும். ஆனா வந்துட்டு என்னன்னா, அது பொதுவா கேட்கக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் அதுதான் உண்மையான வார்த்தைகள்.
0: ஆமா, இல்ல அது என்னன்னா, யாரு என்ன சொன்னாலும் அவங்க மனசு சொல்றதை கேட்டு அவங்க நடந்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து கண்டிப்பா வாழ்க்கையில அவங்க முன்னேறுவாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க. யாருமே வந்து இவங்க முடியாது, உனக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எத்தனை தடங்கள் சொன்னாலும் அவங்க வந்து பாசிட்டிவான முறையில அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறுவாங்க. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், நீ அது செய்யாத, நீ இது செய்யாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டுல எல்லாருமே, தங்கச்சியும் சரி, தம்பியும் சரி, அம்மாவும் சரி, அக்காவும் சரி, எல்லாருமே வந்து இல்ல முடியும், நீ முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணா கண்டிப்பா நிச்சயம் அதுல வெற்றி தான்.
1: ரொம்பவே அருமையா சொன்னீங்க. சோ நமக்கான விஷயங்களை நம்ம சரியான நேரத்துல நமக்கான கோலை செட் பண்றது ரொம்ப முக்கியம். அதற்கான கோலை செட் பண்ணணும், பிளஸ் அதற்கான பணிகள்லயும் உடனே இறங்குறது, நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதுக்கு தயாரா இருந்தோம்னா கண்டிப்பா எதிர்காலம் நல்லா இருக்கும்.
0: நம்ம பணிகள்ல அவங்க இறங்கிடணும். அவங்க வந்து அதுல வந்து ஒரு தடங்கள் வந்துச்சு அப்படி அதை விட்டு பின் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால முன்னேறவே முடியாது. அது தோணியாச்சு, அதுல இறங்கி என்ன தடை வந்தாலும் அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா அவங்க இறங்கிடணும்.
1: ஒரு சிறந்த வெற்றி பயணம்னா அதுல எப்பவுமே ஏற்றம் மட்டும் இருக்காது, நிறைய இறக்கங்கள் இருக்கும், சவால்கள் சுத்தி சுத்தி இருந்துட்டே இருக்கும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லங்கிற சூழலும் அங்க இருக்கும். ஆனா அதையும் தாண்டிதான் இங்க பலரும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது நம்ம வெற்றிகள் நிறைய கேள்விப்பட்டாலும் நம்ம வந்து ஊக்கத்துக்காக ஒரு வெற்றி ஒருத்தங்களை எடுத்து சொல்றோம்னா அது வந்து பெரிதா பேசப்படுற வெற்றிகள் எல்லாமே நிறைய சவால்களை கடந்து வந்த வெற்றிகளா தான் இருக்கும் இல்லையா. சோ சவால்கள் அப்படிங்கறது நம்மளுடைய வெற்றியை இன்னும் சிறப்பாக்குற விஷயமா இருக்கும் இல்லையா. ரொம்பவே அருமையா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய போட்டி சார்ந்த விஷயம், இன்னொன்னு அந்த நம்மளுடைய இயல்பான நம்மளுடைய சூழல், அதோட இயைந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்க சென்ற பயணம், அந்த விஷயங்கள் எல்லாம் அழகா எடுத்து வச்சீங்க. பொறுப்புகளும் இருக்கு, பிளஸ் நம்மளுடைய கனவுகளை நோக்கி நம்ம முயற்சியும் போடணும். எல்லா விஷயங்களையும் உங்களுடைய அனுபவத்துல இருந்து தன்னம்பிக்கையோட அழகா எடுத்து சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இப்போ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம நிறைய முன்னேற்றங்களை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும்,
1: அதை சரியா வந்து பயன்படுத்துறதுலயும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க, ஆனா அதற்கான பலன் அப்படிங்கறது வந்து சிலருக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு இன்னும் அதுல வெற்றி வரல அப்படின்னு

0: வந்துட்டு அந்த முயற்சியில இருந்து பின்வாங்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா ஒரு விதைக்கு ஒரே நாள்ல நம்ம ஒரு குடம் தண்ணி ஊத்துனா கூட அது எப்போ தளர்க்கணுமோ அப்பதான் தளுக்கும். ஒரே நாள்ல வந்து நம்ம மொத்த முயற்சியும் போட்டுட்டு இன்னைக்கே வெற்றி வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்கலைன்னா நமக்குள்ள ஒரு தளர்வு வரும். அந்த தளர்வை முக்கியமா நம்ம தவிர்க்கணும். அதுக்கு உழைப்பு முக்கியம், அதற்கேற்ற விகிதத்துல அதற்கான பொறுமையும் முக்கியம், புத்திசாலித்தனமான திட்டமிடலும் கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானே? அடுத்ததா வருது நமக்குள்ளே.
1: ஏய் நீலா, வா வா வா வா, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. என்னோட பொட்டிக் ஓபன் பண்றதுக்கு உன்னை கூப்பிட்டேன்ல, ஷாப் தொடங்கி எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீ இன்னைக்குதான் உனக்கு வர நேரம் கிடைச்சதா?
0: வரணும் வரணும்னு நினைக்கிறதா, எனக்கும் ஒர்க் இருக்கு இல்லையா, பிஸியா தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஷாப்புக்கு போனா ஒர்க்குக்கு போயிட்டு வர வழியிலேயே வாங்கிட்டு வந்துருவேன். இன்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம், நீங்க வேற ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க, சரி நம்ம கடையில எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: ஓகே, சூப்பர். உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பாக்கலாம் சொல்ல?
0: ஆபீஸ் வியர் மாதிரி தான் வேணும், சுடிதார் மாதிரி டாப்ஸ் பாக்குறதுக்கு தான் வந்தேன். ஆமா, உங்களோட சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
1: பிசினஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா என்ன, நம்ம இப்பதானே தொடங்கி இருக்கிறோம், சோ இன்னும் அதிக மக்கள் கிட்ட நம்ம ஷாப் பத்தி இன்னும் ஒரு ரீச் கிடைக்கல. தெரிஞ்சு வர்றவங்க தான் வர்றாங்களே ஒழிய புது கஸ்டமர்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். அவங்களை எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி அவங்களை நம்ம கடைக்கு வர வைக்கிறது அப்படிங்கிற யோசனையில தான் நான் இருக்கிறேன்.
0: என்ன இந்த காலத்துல போய் இப்படி சொல்றீங்க? இப்போ எல்லாம் டெக்னாலஜி எவ்வளவு வந்துட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையே. ஏ எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். இல்ல, நம்மள மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்றவங்க, சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க கூட அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கூட அதன் மூலமா அவங்களுடைய ப்ராடக்ட நல்லாவே விளம்பரப்படுத்துறாங்க. முக்கியமா இந்த தொழில் முனைவோர் அப்படின்னு செல்ஃபா பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூட்டிலைஸ் பண்ணா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நல்ல ரீச் இருக்கும்.
1: இல்லடா, எல்லாரும் ஏஐ ஏஐன்னு சொல்றீங்க, டெக்னாலஜின்னு சொல்றீங்க, டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம்னு சொல்றதோட விட்டுறீங்க. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தாதானடா தெரியும்.
0: அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கணும், யார்கிட்டயாவது கேட்டு கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கே வந்து அது வந்து நல்லா பழகிரும். இப்போ வீட்டிலேருந்தே ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சும்மா நம்ம இப்படி ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாலோ போன்ல போடும்போதோ டக்குன்னு அதை யாரையும் அட்ராக்ட் பண்ணாது. நம்ம என்ன பிசினஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு அவங்களை ஈர்க்கிற மாதிரி, அட்ராக்ட் பண்ற மாதிரி விளம்பர பலகை அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இதுலயே வந்து மேக் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம அதுக்கிட்டே கூட கொஞ்சம் கைடன்ஸ் கேட்டுட்டு சோசியல் மீடியாவில் அதை எப்படி வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது, நிறைய ஊடகங்கள் இப்ப நமக்கு இருக்கு, நமக்கு நல்லா தெரியும், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கறத கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விளம்பரங்களை நாமளே மேக் பண்ணி அதை வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம். சோ அதை பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் பார்க்கும்போது நம்ம இங்க வாங்கலாம் ஒரு ஒப்பீனியன் யாருக்கும் வரும் இல்லையா. நமக்கு தெரிஞ்சவங்க வாங்கி அதை பத்தி நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ வச்சே வந்துட்டு கண்டிப்பா நம்மளுடைய பிசினஸ்ல முன்னேற்றம் இருக்கும். தெரியாதவங்க கூட நம்ம இந்த ஷாப்புக்கு போலாங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு வரும். சோ அதுக்கான கைடன்ஸ கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓ, நான் கூட இதை யோசிச்சுட்டே இருந்தேன்டா, இப்படியாவது இதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும், அந்த போஸ்டர்ஸ் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால போடுறாங்களே, அதுக்கெல்லாம் யாரோ ஒரு கம்பெனியை தான் போய் அப்ரோச் பண்ணணும் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன்.
0: இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏஐ வச்சு அதை பண்றது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே ஈஸியா அது நடக்குது, நேரம் மிச்சம் ஆகுறதுங்கிறதுனால அதை பயன்படுத்துறாங்க.
1: சரி, ஏஐ பத்தி இவ்வளவு சொல்றியே, ஆனா அதுல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன பயம் உண்டு. அதுல
0: ஏஐங்கிறது ஒரு டெக்னாலஜி தான், ஒரு மனுஷன் அப்படின்றது கிடையாது. சோ அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கிற விஷயங்களை வந்து கரெக்டாங்கறத ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்றது நல்லது.
1: ஓகே, இதுல இன்னும் வேற ஏதாவது எனக்கு தெரியாத நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இது உள்ள இருக்குதா?
0: கண்டிப்பா இருக்கு. முக்கியமா நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அந்த பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள், ஓடிபி, பாஸ்வேர்டு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். நம்ம யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய கேட்டிருப்போம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்றதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா?
1: ஓகேடா, அப்ப நானும் என்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்காக இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
0: ஓகே, அத வந்து சரியா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து கத்துக்கோங்க.
1: ஓகேடா, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, ரொம்ப சந்தோஷம். சரி வா வா, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அத சொல்லு, அத நம்ம பாக்கலாம்.
0: ஆடி தள்ளுபடி எல்லாம் உண்டா?
1: உனக்கு இல்லாத தள்ளுபடியா? உனக்கு என்ன வேணும் வா வந்து பாரு.
0: காலத்திற்கேற்ற மாற்றம் அப்படிங்கறதும் கூட முக்கியமான விஷயம் தான். அப்படி இருக்கும்போது புதிய புதிய விஷயங்கள் உருவாகும் போது அதை வந்து சமுதாயம் இயல்பா பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கு அதை பத்தின எந்த விஷயமுமே தெரியாம இருந்ததுன்னா கண்டிப்பா அது

0: நமக்கு ஒரு சின்ன பின்னடைவு தானே. காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மள நாம கண்டிப்பா மெருகேற்றிக்கணும், விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயங்களை சரியான முறையில பயன்படுத்தணும், அதுவும் முக்கியம். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
1: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் இந்தியாவின் முன்னணி குத்துச்சண்டை வீராங்கனையான நிஹாத் சரீன் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். நிஹாத் சரீன் அவர்கள் 1996 ஜூன் மாதம் 14 இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே விளையாட்டில் ஆர்வம் கொண்ட அவர் தனது தந்தையின் ஊக்கத்தால் குத்துச்சண்டை பயிற்சியை தொடங்கினார். தனது பள்ளி படிப்பை ஹைதராபாத்தில் முடித்த அவர் பின்னர் உயர்கல்வியையும் தொடர்ந்து பயின்றார். கல்வியையும் விளையாட்டையும் சமநிலையில் கொண்டு சென்றது அவரது சிறப்புகளில் ஒன்றாகும். குத்துச்சண்டை உலகில் முன்னேறுவது எளிதான பாதையல்ல. பல தோல்விகளையும் காயங்களையும் கடுமையான போட்டிகளையும் நிஹாத் சரீன் எதிர்கொண்டார். சில நேரங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை. ஒரு நாள் என் திறமையால் உலகம் என்னை திரும்பி பார்க்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து உழைத்தார். அவரது விடாமுயற்சிக்கு பலன் கிடைத்தது. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தினார். தொடர்ந்து சர்வதேச அளவிலான பல போட்டிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய மகளிர் குத்துச்சண்டையின் முக்கிய நட்சத்திரமாக உயர்ந்தார். நிஹாத் சரீன் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. வெற்றி என்பது திறமையால் மட்டும் கிடைப்பதில்லை. விடாமுயற்சி, பொறுமை, தன்னம்பிக்கை ஆகிய மூன்றும் இணைந்தால்தான் வெற்றி நம்மை தேடி வரும்.
0: புதிய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல கண்டிப்பா நமக்கு எப்பவுமே ஆர்வம் இருக்கணும். அப்பதான் காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் ரொம்பவே ஆக்டிவா இருப்போம். அதே நேரத்துல புதிய புதிய விஷயங்கள் உருவாக உருவாக அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மள நாம அதற்கு தயார்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி தயார்படுத்துறதுக்கு அந்த விஷயங்களை பத்தி சரியான அறிவு, சரியான புரிதல் அப்படிங்கறதும் நமக்கு முக்கியம். அதனால காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டு எதிர்மறையான விஷயங்களை தவிர்த்து நேர்மறையான விஷயங்களை பயன்படுத்தி வரப்போற நாட்களை சிறப்பானதா மாற்றலாம். சரிதானே?

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நேர்களை மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது மூன்று நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இரண்டாம் கட்டமாக இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களை அடுத்து ஸ்வகி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களுக்கு கடந்த 2017 விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை

மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர். 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர்.

0: அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, காளியூர், பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புலிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4 நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் முயற்சி நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15 தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16 நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறும்.

0: பெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நிலையத்தில் நேரப்பொழுது 1:56 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலி 101. நேர்களை இனி வருவது திரைசை.

0: நேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருப்பது 2:15 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, இனி வருவது திரை இசை. ஏழு சுரங்களுக்குள் அடங்குவது இசை. ஆனால் அந்த ஏழு சுரங்களில் மலர்ந்த பாடல்களின் எண்ணத்திற்கோ அளவே இல்லை. நிகழ்ச்சியின் தோக்கமாக வரும் பாடலின் படம் அபூர்வ ராகங்கள். பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. இசையரசு யார் என்பதில் இவர்கள் மூவர்களுக்குள்ளும் பலமான போட்டி. முடிவில் இசையரசு யார் என்ற முடிவு எட்டப்பட்டு விட்டதா? இருவரும் பாடலின் படம் தாய் முகாம்பிகை. பாடலை பாடியிருப்பவர்கள் MS ராஜேஸ்வரி, P. சுசீலா, S. ஜானகி.

0: எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேர்களது உங்கள் நினைவிற்கு, நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
3: ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: திரைசை. ஒவ்வொரு ராகங்களுக்குள்ளும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை உண்டு, தனிப்பட்ட குணமும் உண்டு. ராகங்கள் பல வகை அல்லவா? இனிவரும் பாடலின் படம் மிருதங்க சக்கரவர்த்தி பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
1: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
0: தோல் நோய்கள்,
1: வயிற்று செரிமான கோளாறுகள்,
0: மூட்டுவலி, வாதம்,
1: சுவாச கோளாறுகள்,
0: மூலம்,
1: தலைவலி, மைக்ரேன்,
0: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
1: 9443693100.

0: நேயர்களே, உங்கள் நேர்களுக்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் குறித்து நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம்.
1: பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
4: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
3: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும், அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
4: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
4: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
3: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-400-5011. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
4: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-400-5011. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
8: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
7: சனிக்கிழமை
8: தோறும் காலை 10:02
7: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கோரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரையிசை. ஜோடிக்கிளியை தேடி வந்த ஆண்கிளி தன் இணையை கண்டுவிட்ட மகிழ்ச்சியில் மகிழ்வோடு இசைக்கும் இனிய கானம் இது. இருவரும் பாடலின் படம் படிக்காதவன் பாடலில் பாடியிருப்பவர்கள் ஸ்ரீ பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
6: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
5: போன் 233-066.

பண்ணிருப்பது திரை இசை. அன்னக்கிளியான் இவள் தன் எதிர்கால கணவனுக்காக மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் காத்திருக்கிறாள். இவரும் பாடலின் படம் அன்னக்கிளி பாடலை பாடியிருப்பவரே ஜானகி.

11:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன

0: கல்லாரில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு பிறலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.3 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை காணப்பட்டது. சென்னை, நுங்கம்பாக்கம், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மழை பற்றிய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. இதே வானிலை இம்மாதம் 18ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. 15ஆம் தேதி என்றும் 16ஆம் தேதி என்றும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு பெரும்பாலான பகுதிகளிலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்

0: திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாகவும் திமுகவும் தாவேகவும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் டொனாட்டோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா, சிக்கந்தர், மௌசம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிகாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருப்பது 3:03 நிமிடமாக சுவனி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை காற்றலைகளில் இனி வளமுறை இருப்பது தேநீர் நேரம்.

0: நேர்கொஞ்சை தேநீர் நேரத்தில் உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் குறித்து நேர்கள் நேர்லையில் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நம்மளே தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257039. நம்ம கல்லூரியில் படிக்கும்போது எவ்வளவோ மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருந்திருக்கும். கல்லூரி காலம் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத காலம்னு யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. ரொம்ப பசுமையான நினைவுகளை கொண்ட ஒரு காலம் அந்த கல்லூரி காலம். அதை பத்தி நேயர்கள் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியில பேசலாம். நம்ம பேச காத்திருக்கும் முதல் நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், தேநீர் நேரம். நல்லா இருக்கு சார், நீங்களா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், உங்களுடைய கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தி சொல்லுங்க.
1: முதல் முதலான கல்லூரியில் போகக்கூடிய அண்ணாக்கு அன்னை கல்லூரி முதலாக இருந்தவர் பத்மநாப பிள்ளை. அவர் முதலமா சந்திக்கிறார் கேட்டாரு, இந்த கல்லூரி தேர்ந்தெடுத்த காரணம் என்ன கேட்டார். ஒரு பழி ஒரே பல சொன்னேன், பிள்ளையார் துளி அப்படின்னு கணவிப்பான் இருக்காரு. அதான் தேர்ந்தெடுத்து கல்லூரி வந்தது மந்திரி பெரிய
0: வணக்கம், தேநீர் நேரம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் சேலம் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: கண்டிப்பா, அந்த கல்லூரி காலங்கள் அப்படிங்கும் பொழுது நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்ப சுற்றுலா அப்படிங்கறது போனோம் ஐயா. அது எங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போனோம், இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எல்லாத்தோடைய எங்க கல்லூரி கூடிய படிக்கக்கூடிய காலகட்டத்துல

0: வந்து இந்த ரிவேரா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதாவது திரைத்துறையில இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள் இவரெல்லாம் வந்து ஒரு மூணு நாளைக்கு திருவிழா போல மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க எங்க முன்னாடி எல்லாம். சோ அந்த ஒரு ஆண்டுக்காக அந்த நாள் எப்ப வரப்போகுது அப்படின்ட்டு காத்துட்டு நாங்க அழகா பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், எல்லாத்தோட எங்களுடைய அந்த அளப்பரிய பங்கு அப்படிங்கறத நாங்க கொடுப்போம். அது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். எல்லாத்தோட இந்த வீக்கெண்ட்ஸ் ஆகும், சாட்டர்டே சண்டே. இது அப்ப என்ன பண்ணுவோம்னா, நாங்க எல்லாரும் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் அப்படிங்கறத பண்ணுவோம். அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி கொடுப்பேன், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் அந்த பிராக்டிக்கல் கம்ப்யூட்டர் எல்லாம் அங்க வீட்டுல இருக்கும் பொழுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதற்காகவே வீட்டுக்கு வேண்டி நிறைய விஷயங்கள் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் என்னால மறுக்க முடியாத ஞாபகங்கள். மொத்தத்துல அந்த மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிட்டதா இருக்கட்டும், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாங்க எல்லாருமே படத்துக்கு போகதாக இருக்கட்டும், டூருக்கு போகதாக இருக்கட்டும், இதெல்லாம் மறக்க முடியாத கல்லூரி ஞாபகங்கள்.
1: கண்டிப்பா கல்லூரி கால நினைவுகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பசுமையான ஒரு நினைவுகளா தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப். ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு அப்புறம் காலேஜ்ல ஃப்ரீடமா ஒரு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ், ஒரு தருணம். அது
0: ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பத்து நிமிஷம் லேட் ஆனா கூட அடுத்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வந்துருந்தேன் அப்படின்ட்டு பனிஷ்மெண்ட் அது இதெல்லாம் எதுவுமே இருக்காது.
1: கண்டிப்பா, ஏன்னா ஸ்கூல் லைஃபுக்கும் காலேஜ் லைஃபுக்கும் என்டையர்லி டிஃபரண்ட் இருக்கும், நேர் மாற்றமா இருக்கும்.
0: இல்ல நாமளே பொறுப்புணர்வா படிக்கணும், நாமளே வந்து இந்த செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணோம், குரூப் பிரசன்டேஷன் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் ஞாபகம் வரும்பொழுது பயங்கர படிப்பு. நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான், காலேஜ்ல போயும் படிச்சா இருந்தேன். எல்லாருக்குமே ஒரு புக்ல குட் டேர்ம்ஸ்ல இருந்திருக்கேன் லெக்சரர்ஸ் எல்லாம்.
1: சரி சார், உங்களுடைய கருத்துக்கள் அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றி சார். நன்றி.
0: நன்றி. வேலு சந்திரசேகர், வணக்கம் ஐயா.
1: நன்றி.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் குறித்து நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
6: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் சார், நான் ஹர்மனி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சரி சார், உங்களுடைய கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தி சொல்லுங்க சார்.
6: ஐயா, என்னுடைய கல்லூரி காலத்துல வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது வந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறது உண்டு. அப்படி இருக்கும்போது கல்லூரியிலிருந்து வேற கல்லூரிகளுக்கு இந்த பேச்சு கதைப்பிடிப்பு கட்டுப்பிடிப்பு அனுப்புவாங்க. அதெல்லாம் நிறைய பரிசு நான்
1: வாங்கியிருக்கிறேன்.
6: அந்த அந்த பழக்கம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில செயல்படுத்துது. எப்படின்னா, அந்த அண்ணன் வந்து பேச்சு கவிதை கட்டுரை நான் எழுதினது. இப்ப வாழ்க்கையில வந்து என்னுடைய வாழ்க்கை 1973 அப்புறம் இப்ப வர அந்த அந்த வாழ்க்கை மெருகூட்டிய நிகழ்ச்சிகள் இப்போது என்னுடைய வாழ்க்கையில் இப்ப தொடர்ந்து அதுல வெற்றியும் இருக்கு. எப்படின்னு சொன்னா, நான் வந்து நமது குமரி பண்பலையில வந்து முக்கிய நேராக பேசிட்டு இருக்கேன். அது எதனாலன்னா, நான் கல்லூரி படிப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்து அதில் மெருகூட்டி இங்கேயும் நான் நல்ல முறையில் செய்து வருகிறேன் என்பது எனக்கு ஆர்வமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரும் இது போன்ற நல்ல காரியங்களை செய்யும்படி கேட்டு அமைக்கிறேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி சார். நன்றி. நன்றி. நேர்களை இனி வருவது அலைகள் ஓவியலை படத்திற்காக ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகளும் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: நிலையத்தில் இருப்பொழுது 3:15 நிமிடம். மகாஷ்வணி நாகர்கோயில் வானொலியம் குமரி பண்பலி 101. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேர்கள் தேநீர் நேரத்தில் உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் குறித்து நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். வணக்கம், தேநீர் நேரம்
5: சார். வணக்கம், நான் பிரசாந்த் குளச்சல்ல இருந்து பேசுறேன் சார்.
4: வணக்கம், சொல்லுங்க சார்.

0: கல்லூரி காலத்தில் நடைபெற்ற மகிழ்ச்சியான தருணங்கள் பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஹலோ சார்,
1: சார், ஹலோ,
0: சொல்லுங்க. உங்களுடைய கல்லூரி காலத்தில் இடம்பெற்ற மகிழ்ச்சியான தருணங்கள் பற்றின கருத்துக்களை சொல்லுங்க சார்.
1: சார், பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரி ஆண்டு விழா நடக்கும் பாத்தீங்களா சார், அந்த டைம்ல வந்து எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டேட் சொல்லிடுவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஒரு இந்த டேட்ல இருக்கும், நம்ம கல்லூரி ஆண்டு விழா அந்த இது வந்து லாஸ்ட்ல இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்பவே நாங்க வந்து அந்த 1 மந்த்னால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும், எப்போ வரும், அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம பிளானிங் பண்ணலாம். அந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு முந்தினாலாம் பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் எல்லாம் நீட் பண்ணி அந்த காலேஜ் கூட லொகேஷன் அந்த மலை ஏரியா மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கிரவுண்ட் எல்லாம் செட் பண்ணி எல்லாரும் ஃபுட் கொண்டு வந்தா எல்லாரும் அந்த மரத்தடியில உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறதும் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஆண்டு விழா அன்னைக்கு நாங்க அந்த புஷ்டால் மாதிரி எல்லாம் போடுவோம், பசங்க எல்லாம்
0: சேர்ந்து
1: அந்த இதெல்லாம் அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அந்த குடில் வைக்கிறதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம எல்லாரும் நட்போட இணைஞ்சு அது நாங்க குடில கருவேப்பில எல்லாம் மலை சைடுல போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த குடில் ஃபார்ம் பண்ணி அது லைட்டிங் எல்லாம் போட்டு போட்டோஸ் எல்லாம் இப்போ நான் அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கும் போது எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். அது பசுமையான நினைவுகள் தான்.
0: கண்டிப்பா கல்லூரியில வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் மறக்கவே முடியாத விஷயம் தான். சரி சார், இங்கிலீஷ்ல பிரின்சிபல் கருத்து அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றி சார். நன்றி
1: நன்றி சார். நன்றி.
0: எங்கள் தேனி நத்தியின் வரும் பாடலின் படம் முதல் மரியாதை பாடலை பாடியிருப்போர் ஜானகி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: நேற்று கேட்டு சொல்லிருப்பது தேனியர் நேரம். தேனியர் நேரத்தில் உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் குறித்து நேரலையில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 2570 3939. தேனி நிறத்தில் வரும் பாடலின் படம் அரண்மனை கிளிப்பாடலை பாடியிருப்பார் ஜானகி.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்கரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நேரடி ஜங்கில் நேருக்கு இரவு 7:30 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமன் புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்கள். அமது சுரபி, இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டை பயிர் சாகுபடி நுட்பங்கள் தகவல் அளித்திருக்கிறார் திருப்பதி சாரும் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நிலையத்தில் நேரப்பொழுது 3:30 நிமிடம் ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கோரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
1: வணக்கம் இனிய சகோதரருக்கு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடி இருக்கு கலீல் ரமணியா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தி சொல்லுங்க.
1: கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளி

0: கல்லூரி மாணவ பருவங்கள்ல வந்து நம்ம செஞ்ச குறும்புகள் அரும்புகள் எல்லாம் நினைவு கொண்டு வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்பால நடந்த நிகழ்வுகளை கண்முள்ள நிறுத்தின குமரி பெண்களுக்கு அன்பு சகோதரருக்கு முதல் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அதாவது உண்மையிலேயே ஒவ்வொரு இளமை காலங்கள்ல செய்த நம்ம பள்ளி படிப்புகள்லயோ அல்லது கல்லூரி படிப்புகள்லயோ நம்ம செய்த நினைவுகள் எல்லாம் அதாவது வரவு இல்லாம செலவு செய்தான்னு ஒரு பாடல் பசுமை நிறைந்த
1: நினைவு பாடல்.
0: அதே மாதிரிதான் அதாவது நம்ம இளமை காலங்கள்ல கல்லூரி பள்ளி கல்லூரிகள்ல படிக்கும் போது நமக்கு கவலைங்கிறது என்னன்னே தெரியாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த காலகட்டங்களிலேயே மட்டும் இப்பவும் அப்படி அதாவது பொதுவாகவே இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு ஜாலியா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருப்பாங்க. எதிர்காலம் என்னங்கிறதெல்லாம் சிந்திக்கிற தன்மை அந்த நேரத்துல இருக்காது. அந்த நேரங்கள் ரொம்ப ஜாலியா இருப்போம் இளைஞர்கள் நம்ம நண்பர்கள் நண்பர்களோட அதாவது நம்ம சுற்றுலா போறதோ அல்லது ஒரு உணவு சிற்றுண்டிகளை சாப்பிடுறதோ ஒரு சுற்று ஒரு உண்மமான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு
1: இருந்தோம்.
0: அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே நம்ம இந்த மாதிரி இனி உள்ள காலங்கள்ல கற்பனையில தானே நினைச்சு பார்க்க
1: முடியும்.
0: அந்த பழைய நினைவுகளை நினைவுபடுத்துறது ரொம்ப அபூர்வம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன அபூர்வமான நிகழ்ச்சி சொல்றேன். நம்முடைய பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய சந்திப்புன்னு சொல்லிட்டு என்னுடைய தோழருடைய மகள் திருமணம் ஒன்று நம்ம நாகர்கோவில் ஒரு பிரபலமான ஒரு மண்டபத்துல திருமணம் நடக்குது. அந்த திருமண நிகழ்வுல அந்த நண்பர் வந்து என்ன கூப்பிட்டதே இதே நீ வந்தது கண்டிப்பா நம்ம காலேஜ் நம்ம ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம போட்டோ எடுப்போம். பெரிய திட்டத்துல நாங்க 20-25 நபர்கள் பள்ளி கல்லூரியில படித்த மாணவர்கள் எல்லாம் சேர்த்து குடும்பமா இருந்தோம். அவர் வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டம்
1: இப்படி
0: வந்து அம்மகளுக்கு மறுமணி அறிவுறுத்த என்னுடைய காசுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாத்துக்கும் குரு போட்டாலாம் எடுத்து ரொம்ப அமகலப்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இனி ஒரு மனுஷனுக்கு இனி வாழ்க்கையில நிகழ ரொம்ப தந்து
1: கண்டிப்பா அது வந்து ரொம்ப வருஷம் எல்லாரும் சந்திக்க ஒரு மகிழ்ச்சியான தருணம்.
0: அப்படி உள்ள சூழ்நிலையில சமீபத்துல ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு நான் சொன்ன நண்பர் வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. அது வந்து ரொம்ப அனுதாபப்பட்டு நாங்கள் ஒரு 6 பேர் நண்பர்கள் எல்லாம் போய் அவர்களை பார்க்கலாம் அம்மனைய பார்த்து ஆறுதல் போட்டு உண்மையிலே சில விஷயங்கள் வந்து அபூர்வமான விஷயங்கள் நம்ம எப்பவுமே இருக்கிறது. இந்த மாதிரி இளைஞர்கள் நேரங்கள்ல படிச்சு கல்லூரி காலங்களில் நடந்த நிகழ்வு தான் இந்த மாதிரி நிகழ்வு தான். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தலைப்புக்காக வச்ச குமரி பண்பலைக்கும் அந்த மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்படுத்த நன்றி ஐயா.
1: நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 2330066

0: நேரில் கிடைத்து கொண்டிருப்பது தேநீர் நேரம். உங்களுக்கு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தின உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க.
1: கல்லூரி காலங்கள் எல்லா நண்பர்களும் அன்பர்களும் கல்லூரி படித்த நேரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க கல்லூரி படிச்சு ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த கல்லூரியில ஒரு அலுமினி ஃபங்க்ஷன் நடத்துறாங்க பாத்துக்கோங்க. அந்த அலுமினி ஃபங்க்ஷன் நடந்த நேரத்துல நினைக்கிறதுல பழைய மாணவர்களுக்கு எல்லாம் அப்ப அட்ரஸ் தானே, போன் கிடையாது, அப்ப கார்டு போட்டு எங்களை அழைத்தாங்க. அதுல சில ப்ரொஃபஸர்கள், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்களும் எங்கெங்கெல்லாம் ஊர்ல பசங்க இருப்பாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களை நைட்டா கூப்பிட்டு அங்க ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன் சூப்பரா நடத்தினாங்க. அப்ப நாங்களா நானும் அதுக்கு போயிருந்தேன். அப்போ எல்லாருக்கும் நீங்க ஒவ்வொரு நிமிஷம், அப்ப ஒரு 600 பசங்க தான் வந்திருந்தாங்க. எப்படியும் ஒரு 20,000 ஆள்கள் படிச்சிருக்கோம். அத்த வருஷத்துல 600 பசங்களும் பிள்ளைகளும் வந்திருந்து, அப்போ அவரவருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பேசணும்னா நான் எந்த வருஷம் படிச்சேன்
0: சுருக்கமா சொல்லுங்க சார் உங்களுடைய கருத்துக்களை.
1: ஆமா, அவங்க வந்து ஒரு கருத்துக்கு சொல்லுறாங்க. அப்ப நான் அந்த

0: நிகழ்ச்சியில போய் ஸ்டேஜ்ல போய் ஆடுறோம்னா இந்திர வருஷம் படிச்சு முடிச்சேன்னு சொல்லிட்டு எங்க பிரின்சிபாலுக்கு ஒருக்கா நான் அந்த வேலை அப்படி எடுத்துல வணக்கம்
1: போட்டுட்டேன்.
0: அப்போ உடனே ஒரு கிளாஸ் இருந்தா போற இருக்கு, அட்டண்டர் வந்து என்ன கூட்டிட்டு போறாரு பிரின்சிபால் ரூமுக்கு. எதுக்குன்னு கேட்டதுக்கு பிரின்சிபால் அந்த கூட்டாங்க பாருங்க. அப்ப நீ எதுக்கு எனக்கு வணக்கம் போட்ட அவசியம் இல்லாம பிரின்சிபால் என்ன எந்த வரைக்கும் எதுக்கு வணக்கம், கள்ளம் இல்ல வணக்கம் போடணும். உனக்கு வேலை உனக்கு பாரு நீ வர. அப்ப அந்த காலேஜ் நல்ல சிக்ஸ்த் காலேஜ், காலேஜ் பேர் சொல்லணும்னா சொல்லு, அல்லது வேண்டாம்
1: இல்ல கல்லூரி பேர் வேண்டாம் சார், நீங்க உங்களுக்கு சொல்லுங்க.
0: அப்ப அந்த காலேஜ் நல்ல சிக்ஸ்த்னா ஒரு ஒரு கொஸ்டின் தப்பா அழிச்சாங்கன்னா 100 இம்போசிஷன் எல்லாம் அந்த காலேஜ் ரூம் கூட போக முடியாது. அப்போ அன்னைக்கு ஒரு கிளாஸ் கட் அடிச்சிட்டோம்னா 2 ஃபைன்.
1: ஆனா
0: அன்னைக்கு உள்ள மெஸ் நாங்க படிக்கிறதுல ஒரு நாள் மெஸ் எல்லாம் 1.60
1: தான்,
0: 1975.
1: சரி சரி.
0: அப்ப அது அப்படிப்பட்ட ஒரு இனிமையான அப்படிப்பட்ட நாங்க கொஞ்சம் 11 கிளாஸ் வரை படிச்சுக்கிட்டு நல்ல கொடுமையாகத்தான் போனோம். அந்த கல்லூரி போனப்புறம் அதே ஒரு கொடுமை வாழ்க்கான்னு வச்சு. ஆனா அந்த அறிவு பிரச்சனை இதெல்லாம் நான் சொன்னேன். அப்ப ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தோம்னா இதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா கீழ ஆரம்பிச்சு சொல்லி நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனக்கு கையப்பிடிச்சு விட்டாங்க. அந்த ரிட்டையர்டு பிரின்சிபால் அவர் சொல்லட்டையா உடையானாரு. அப்ப நான் அந்த பிரின்சிபாலுக்கு கதையை சொன்ன உடனே அவரு விழுந்து விழுந்து சிரிச்சாரு. அவருக்கும் 80 இருக்கான் அப்போ. இது ஒரு இனிமையான அனுபவம் சார்.
1: சரி சார், உங்களுடைய கருத்துக்கள் அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றி சார்,
0: நன்றி, நன்றி.
1: வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம்.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேர்கள் இன்றைய தேநீர் நேரத்தில் உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் குறித்து நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
8: ஹலோ, வணக்கம் சார். நான் அரிசிசுவரத்திலிருந்து பால்மணி பேசுறேன் சார்.
7: சொல்லுங்க சார், உங்களுடைய கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தி சொல்லுங்க.
8: நான் வந்து அரிசிஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியில தான் படித்தேன்.
7: கல்லூரி பேரை சொல்லாம நீங்க உங்களுடைய கல்லூரியை விட மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும் சொல்லுங்க சார்.
8: சரியா? இல்ல, நான் கல்லூரி பேரையும் சொல்லணுங்கிறதுக்காக.
7: இல்ல, கல்லூரி பேரை சொல்லக்கூடாது சார். நீங்க கல்லூரி பேரை சொல்லாம உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தி மட்டும் சொல்லுங்க.
8: அந்த டைம்ல வந்து இப்போ அப்போ ஒரு வகுப்பறையில இருந்து இன்னொரு வகுப்பறைக்கு நிறைய மாமரங்கள் எல்லாம் வந்து அந்த மாமரத்தை காய்களை பறித்து கொண்டு அந்த வகுப்பறையில பிடித்த பிடிக்காத மாணவ மாணவிகளுடைய இடங்கள்ல டெஸ்ட்ல வச்சு வைப்போம். அதுக்கு பிறகு அவங்க வந்து யார் வச்சாங்க பிரச்சனை எல்லாம் கிளப்புவாங்க. ஒரு டைம்ல எல்லாம் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடந்தது, தீவத்தி சண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களை எல்லாம் பைக்கு கூப்பிடுவாங்க. நான் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, கல்லூரியுடைய பின்வாசல் வழியா வீட்டுக்கு போயிடுவேன். அடுத்த நாளைக்கு அந்த மாணவர்கள் வந்து ஏன் வரல என்னங்கறத பத்தி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு தருணம் நடைபெற்றது. இந்த நேரத்தில் மனதில் படமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கு இந்த கோவில் பொங்கலை ஒரு வாய்ப்பளித்தது. ஆனால் அறியாமையினால் அந்த தவறுகளை செய்துவிட்டோமோ என்று நினைக்கின்ற இந்த தருணம் என்று உணர்ச்சி.
7: சரி சார், சரி, உங்களுடைய கருத்துக்கள் அருமையா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.
8: நன்றி.
7: வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம்.
9: மணிகண்டன் மகிழ்ச்சியான

0: வருஷத்துக்கு மேலே ஸ்கூலில் படித்தேன். நான் படித்த டைமில் வந்து அந்த
1: ஸ்கூல் இல்ல சார்,
0: காலேஜில் ஒரு
1: கல்லூரி.
0: காலேஜில்
1: உங்களுடைய
0: படித்தேன்.
1: காலேஜ்ல நீங்க படிக்கும் போது உங்களுடைய லைஃப்ல நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
0: காலேஜ் வந்து படிக்கிற சார், நன்றி சார்,
1: நன்றி சார், நன்றி, நன்றி,
0: நன்றி.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் மெல்ல திறந்தது கதவு பாடலை பாடியிருப்பார் ஜானகி.

0: உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் குறித்து நேர்களில் நேர்கள் பேசலாம். நம்மளை பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: நான் கருங்கல்ல இருந்து விஜயா பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
1: கல்லூரியில உள்ளூர்ல படிச்சேன், கோயம்புத்தூர்ல
0: படிச்சேன்.
1: அப்போ போய் பஸ் விட்டு இறங்கின உடனே ஆமை போல ஒரு வண்டி ஓடுதே, இது என்னன்னு வாய பிளந்துகிட்டு பாக்க, அதுதான் ஆட்டோ. அப்ப நம்ம ஊர்ல 72ல எல்லாம் ஆட்டோ கிடையாது
0: கிடையாது.
1: முதல் முதலா பார்த்தோம், இது என்னடா வண்டின்னு. அப்படி அப்போ தொடங்கினது எல்லாமே சுவாரஸ்யம் தான். ஹாஸ்டல்ல
0: சரிமா
1: ஜாலியா இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை சினிமாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. நாங்க எங்க வீட்டுல ரொம்ப எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க.
0: சரி சரி.
1: அதனால அங்க அந்த வாய்ப்பு எடுத்தோம்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். 72ல எல்லாம் சினிமா பாக்கு எல்லாம் ரொம்ப குறவு. அங்க அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே ரொம்ப ஜாலியா போவோம், எப்படா அந்த நாள் வரும். அப்படி ஹாஸ்டல் லைஃப் ரொம்ப ஜாலியா இருந்து.
0: சரிமா சரி சரி.
1: இருந்து ஒரு 12 பிள்ளைய படிச்சோம், சேர்ந்து வாரது போறது எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா அப்ப இப்படி பஸ் வசதி எல்லாம் இல்ல, ஒரே ஒரு பஸ் தான் உண்டு. இப்பதான் கோயம்புத்தூருக்கு எத்தனையோ பஸ் இருக்கு. அதனால அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா இங்க வெளி வருஷமே பார்த்தது இல்ல, ஆளு அந்த பக்கம் அப்படி ரொம்ப போனது இல்ல. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த அந்த ஒரு வருஷம் படிப்போம்.
0: சரிம்மா, உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, பாராட்டுகள். நன்றிம்மா. நன்றி
1: நன்றி.
0: நேர்களின் வருவது பருவராகும் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: பார்ட்டி வேணும்.
1: முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
0: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ
1: சரி, கார்டையும் பின்னையும் கூட.
2: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ்.
0: எங்க போற?
1: கேக்லியா? நோ ஷேரிங்.
2: RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரில் கேட்டு நடப்பது தேநீர் நேரம். நேர்மஞ்சை தேநீர் நேரத்தில் உங்க

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல், ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி இயற்கை வேளாண்மையின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டை பெயரு சாகுபடி நுணுக்கங்கள், திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர். லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
7: நேர்களை கேட்டது தேநீர் நிறம் நிகழ்ச்சியில் பங்கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. வணக்கம் நேர்களே, இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாகவும் திமுகவும் தவேகவும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டி

0: போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா, சிக்கந்தர், மௌசம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிகாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று டிஜிலாக்கர் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிலாக்கர் என்பது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முதன்மை முயற்சியாகும். டிஜிலாக்கர் என்பது உண்மையான டிஜிட்டல் ஆவணங்களுக்கான அணுகலை வழங்குவதாகும். மேலும் இது குடிமக்களின் டிஜிட்டல் அதிகாரம் அளித்தலை நோக்கமாக கொண்டுள்ளது. டிஜிலாக்கர் என்பது ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களின் சேமிப்பு, பகிர்வு மற்றும் சரிபார்ப்புக்கான கிளவுட் அடிப்படையிலான பாதுகாப்பான தளமாகும். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டிஜிலாக்கரில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும், தேவைப்படும் போது அதனை பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் முடியும். லாக்கரில் முக்கியமான ஆவணங்களான பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, பள்ளி மதிப்பெண் சான்றிதழ்கள், இன்சூரன்ஸ் பாலிசி ஆவணங்கள் என அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக வைக்க முடியும். இந்தியாவை டிஜிட்டல் முறையில் அதிகாரம் பெற்ற சமூகமாகவும் அறிவு பொருளாதாரமாகவும் மாற்றுவதில் நோக்கமாக கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் காகிதமில்லா நிர்வாகத்தின் இலக்காகவும் இது திகழ்கிறது. காகித ஆவணங்களின் பயன்பாட்டை குறைக்க உதவுகிறது. காகித அடிப்படையிலான செயல்முறைகளில் இருந்து காகிதமற்ற செயல்முறைக்கு மாற உதவுகிறது. இந்த டிஜிட்டல் ஆவணங்கள் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் சட்டபூர்வமாக செல்லுபடியாகும். அது மட்டுமின்றி அசல் ஆவணங்களுக்கு இணையாக இவை கருதப்படுகின்றன. டிஜிலாக்கரில் அசல் ஆவணங்களை பாதுகாப்பான முறையில் டிஜிட்டல் பதிவை கிளவுடில் வைத்திருக்க உதவுவது மட்டுமல்லாமல் பயனரின் வேண்டுகோளின்படி பல்வேறு அங்கீகாரங்களுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும். அரசு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் விரைவான பலன்கள் மற்றும் சேவைகளை எளிதாக பெற முடியும். டிஜிட்டல் வசதி மூலமாக ஆவணங்களை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது டிஜிலாக்கர் வேலட்டில் சேமிக்கப்பட்டுள்ள உங்களின் ஓட்டுநர் உரிமத்தை தேவைப்படும் சமயங்களில் காண்பிக்கவும் முடியும். மேலும் அனைத்து ஆவணங்களையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் முடியும். இயற்கை பேரிடர் போன்ற சமயங்களில் முக்கிய ஆவணங்களை இழக்கும் போது இந்த டிஜிலாக்கர் வசதி கை கொடுக்கும். டிஜிலாக்கரை பயன்படுத்துவது குறித்து தெரிந்து கொள்வோம். இணையதள முகவரி மீண்டும் www.digilocker.gov.in/ என்ற இணையதளத்தில் உங்கள் மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி டிஜிலாக்கர் வேலட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். பதிவு செய்வதற்கு ஆண்ட்ராய்டு, iOS பயன்பாடும் உள்ளது. ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உங்களிடம் இல்லை என்றால் அருகில் உள்ள நிரந்தர ஆதார் பதிவு மையத்தில் அதை புதுப்பித்து அதன் பிறகு டிஜிலாக்கருக்கு விண்ணப்பிக்கலாம். அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்த பிறகு நீங்கள் பாதுகாப்பு பின்னை உருவாக்கி உங்கள் மின்னஞ்சல் ஐடியை உள்ளிட வேண்டும். இந்த செயல்முறை முடிந்ததும் நீங்கள் ஒரு பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு தேவையான நேரத்தில் டிஜிட்டல் லாக்கரை பயன்படுத்த முடியும். டிஜிலாக்கரை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாகும்.

வானிலை அறிக்கை கேட்கலாம். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:07. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில முதல்ல தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில நான் முத்துக்குமார் பாடல் வரிகள்ல திப்பு சுமங்கலி ஆகியோர் பாடிய 6 திரைப்பட பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா, வடசேரியிலிருந்து ஜி ராமலட்சுமணன், ஜி கிருஷ்ணவேணி, ஜி முத்துகிருஷ்ணன் ஆகியோர். இவங்களுக்கான பாடல் வரப்போகுது. பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:12. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா தனக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திட்ட விலையிலிருந்து சாஃபி. இவங்க விரும்பி கேட்ட பாடல் AR ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் பாடிய ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து வரப்போகுது. பாடல் கேட்கலாமா?

0: பண்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:19. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிய. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில தெரி திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் கபிலன் பாடல் வரிகள்ல விஜய் நீத்தி மோகன் ஆகியோர் பாடிய பாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி SMS வெளி பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரா, எஸ் அக்ஷய மீனாட்சி இவங்க எல்லாரும் இவங்களுக்கான பாடல் வரப்போகுது. பாடல் கேட்கலாம்.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டி.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி, இதில் இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டை பயிறு சாகுபடி நுணுக்கங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:25 குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிய. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நாகர்கோவில் இருந்து டேவிட். இந்த நேயர் எனக்கு மாவீரன் திரைப்படத்துல இருந்து மரகதமணி இசையில ARP ஜெயராம் வரிகள்ல மாணிக்க விநாயகம் ஜெயதேவ் ஜனனி ஆகியோர் பாடிய பாடல் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வெளி பாடல அனுப்பியிருக்காங்க. இவங்க கேட்ட பாடல் வரப்போகுது, கேட்கலாம்.
1: என்னது

ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:32. நேயர்களே, நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிய. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம கேட்டு ரசிக்கிறதுக்காக மூச்செழுத்தில் என் மூச்சு இருக்கும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல SB பாலசுப்ரமணியம் உமாரமணன் ஆகியோர் பாடிய பாடல் இப்ப உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. இந்த பாடலை SMS வழி நான் தப்பா கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னா, ஓமல்லூர்ல இருந்து மீனா விஜய். இவங்க தான் இவங்க கேட்ட பாடல் காற்றலையில வரப்போகுது. பாடல் கேட்கலாம்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:38 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்துக்காக இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகள்ல இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குது. பாடல் வரப்பகுதி கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிய. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா குரு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் தப்பா வேணும் அப்படின்னு சொல்லி SMS வழி பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, புது குடியிருப்புல இருந்து கலீல் ரஹ்மான். இவங்க கேட்ட பாடல் இப்ப வரப்போகுது, கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க குமரி பண்பலை 101லிருந்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கேட்டு ரசிக்கிறதுக்காக கர்ணா திரைப்படத்தில இருந்து வித்யாசாகர் இசையில் வாலி பாடல் வரிகள்ல எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாடிய பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை எஸ்எம்எஸ் வழி நாதாப்பா கேட்டே அப்படின்னு சொல்றாங்க பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன். இவங்க கேட்ட பாடல் காற்றலையில வரப்போகுது. பாடல் கேட்கலாம்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம். வெள்ளமோடியிலிருந்து நடராஜன் இவங்க விரும்பி கேட்ட கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்துல இருந்து, இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய அழகான பாடல் இப்ப வரப்போகுது. பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நம்ம குமரி பண்பலை 101.

இத்துடன் நிறைவு பெறுகிறது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாகவும் திமுகவும் தாவேகவும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனோட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா, சிகேந்தர், மௌசம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சுவாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிகாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்துள்ளது.

0: இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் மாலை நேரத்தால் ஆட்டாய் உங்களை மகிழ்விக்க வருகிறது குமரி பண்பலை 101 முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மலர்கள் மலர்ந்தாடும் இன்ப சோலையில், மனமகிழும் பொன்னான வேளையில், அழகாய் நின்றாடும் மானே, நாம் இருவரும் அமர காவியம் பாடி ஆடுவோமா என்று அழைக்கிறார் இவர். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் முதலாக உங்களுக்காகவே வரப்போவது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி பாடல் வரிகள், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்கள், சர்வர் சுந்தரம் திரைப்பட பாடல்.

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி. நேரம் 5:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் கேட்டுட்டு இருக்கோம். கரு மேகங்களுக்குள் ஒளிரும் மின்னலை போல சில நொடிகள் பார்த்தாலும் பல ஜென்மங்களாய் மனதில் நிற்கிறது இந்த ராஜாவின் பார்வை. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது MS விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகள்ல TM சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்கள்ல அன்பே பா திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:14. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது, எனக்குள் வேரோடி பூத்த முதல் காதல் நீ. என் சுவாசம் இருக்கும் வரை உன்னிடம் சொல்ல செய்தி என்றும் என்னுள் இருக்கும் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் தேவா இசையில் காளிதாசன் பாடல் வரிகள்ல சித்ரா குரல்ல என் ஆசை மச்சான் திரைப்பட பாடலை.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:20. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். உன்னோடு நான் இருக்கையில் எனக்கான உலகம் மிகப்பெரியது. வாழ்க்கை பயணம் முடிவுறும் வரை உன் நினைவுகளுடன் வாழ்கிறாள் இவள். முல்லை சரத்தில் இனி உங்களுக்காகவே வரப்பகுது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல், வரிகள்ல சித்ரா, குரலில் பம்பாய் திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: ஆ

0: தலைக்கவசம், அது உயிர் கவசம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:28. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். ஒவ்வொரு வரிகளும் அவளுக்கானவை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் ஒரு வரி கூட பேச மாட்டாள். மயக்கம் தரும் உன் உரையாடல்களோடு. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள்ல பவதாரணி, கார்த்திக் குரல்கள்ல அழகி திரைப்பட பாடல். இப்ப வரப்போது கேட்கலாம்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:34. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நமக்காக ஒருவர் அருகில் இருக்கும் போது நம்மை சுற்றி யார் இருந்தாலும் கவலை இல்லை, நாம் நாம இருக்கலாம் என்கிறார் இவர். தாமரை பாடல் வரிகள்ல பாம்பே ஜெயஸ்ரீ, உன்னிமேனன் குரல்கள்ல வேட்டையாடு விளையாடு திரைப்பட பாடல்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:41. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். தன்னுடைய அன்பை காதலை உணர்த்த பூக்களை விட சிறந்தது ஒன்றுமில்லை. அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் ஒற்றை பூ உணர்த்திடும் அன்பை விட பெரிது ஒன்றுமில்லை என்கிறார் இவர்கள். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகள்ல ரூப்குமார் ரத்தோர் ஹரிணி ஆண்ட்ரியா குரல்கள்ல மதராசப்பட்டினம் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல், ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி இயற்கை வேளாண்மையின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டை பெயரு சாகுபடி நுணுக்கங்கள், திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர். லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:50. குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு எளிதாக என்னை கடந்து சென்று விட்டாய் நீ, ஆனால் நானோ உன் சாயலில் யாரேனும் கண்டால் கூட 2-1 நிமிடங்கள் கழித்தே நினைவுக்கு திரும்புகிறேன். வைரமுத்து பாடல் வரிகள்ல விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் குரல்கள்ல மரியான் திரைப்பட பாடலை.

நேரம் 5:55. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். என் கனவிலும் என் நினைவிலும் என் இரவிலும் என் பகலிலும் நீயே இருக்கிறாய் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம் சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் பாடல் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் குரல்களில் ரெட்ரோ திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
0: இன்றைக்கு இனி நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:10 சேவை செய்திகள் கேட்கலாம், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம் கேட்கலாம். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டை பயிறு சாகுபடி நுணுக்கங்கள். தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.

இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை கேட்கலாம். 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி இடம்பெறும். அதைத் தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. 10:05 ரவிவாசரிய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் குமார் மர்தூர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 மனசுமையங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெறுது பார்த்துடலாமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு சுதர்சனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள் இடம்பெறும். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை கேட்கலாம். பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாக்கும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00, நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் திரை இசை கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை இடம்பெறும். நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையோ தவறாம கேளுங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: சேவை செய்திகள் கேட்கலாம். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு நேரடி சேர்க்கை மற்றும் இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் இம்மாதம் 15ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 9 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவார்கள்.

மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இம்மாதம் 15 தேதியன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார்கள். எனவே அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிகளுக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை ₹50,000 வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாக்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிற்குரிய கால அவகாசம் கடந்த 30 தேதியிலிருந்து 15 நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இரு சக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கரம் வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இம்மாதம் 15 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:17. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
1: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
0: தோல் நோய்கள்,
1: வயிற்று செரிமான கோளாறுகள்,
0: மூட்டுவலி, வாதம்,
1: சுவாச கோளாறுகள்,
0: மூலம்,
1: தலைவலி, மைக்ரேன்,
0: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
1: 9443693100.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
9: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
8: Phone 233-066.
10: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
11: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
10: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
11: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
10: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
11: Phone 7358-73-7358.
12: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
14: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
15: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
16: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
17: மெல்லிசையில் முதலில்
18: கொத்து மலர்கொடி என தொடங்கும் எல் கிருஷ்ணன் இசையமைத்த பாடலை பாடுபவர் SP சைலஜா, இயற்றியவர் சாத்தமங்கலம் அண்ணாமலை.

0: மெல்லிசையில் நிறைவாக கேட்கலாம்.
1: மனமே கவலையை என தொடங்கும் பி எஸ் சசிரேகா பாடிய பாடலுக்கு இசை வி தட்சிணாமூர்த்தி, பாடலை இயற்றியவர் எஸ் இ லோகநாதன்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்டோ. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி இடம்பெறும். இன்னும் சற்று நேரத்தில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்

0: மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27ஆவது ஆண்டு விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழுப்பாளர்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணை கிராமம் கவுடர் காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் அரசில் பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300-550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டு வலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை

0: கொள்முதல் விலை 6 ரூபாய் 65 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல், வரிகளில் உன்னிகிருஷ்ணன், குரலில் காதலன் திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டை பயிர் சாகுபடி நுணுக்கங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:47. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் மின்சார கனவு திரைப்பட பாடல்.

0: முறையில் குறைவான கட்டணத்தில் சீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: நேரம் 6:54. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் நிறைவாக கேட்கலாம் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், ஜேம்ஸ் ஆகியோர் பாடிய டூயட் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101
2: புதுகலம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: phone 233-066.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேரத்தில் முதலில் உங்களுக்காகவே வரப்போகுது

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 இன்னிசை நேரம் கேட்டோம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: வழங்குபவர் வி. கார்த்திகேயன்.
1: மத்திய அரசு தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் விதமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றது. அதன் ஒருபகுதியாக ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வில் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனத்துறை அமைச்சர் மதன் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவர்கள் மற்றும் மாணவர்களின் 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தொழில் முனைவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து சந்தைப்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியினை திறந்து வைத்த அமைச்சர் கண்காட்சியை பார்வையிட்டு தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். பின்னர் பேசிய அமைச்சர், சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும், அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப்களால் மாணவர்கள் தொழில் முனைவராக மாற அதிக வாய்ப்பு உள்ளது எனவும், இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், தொழில் முனைவருக்கு வரும் காலங்களில் 100,000 உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வருடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இந்த களப்பணிக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு ஜூலை 17 முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. இதில் பொதுமக்கள் தாங்களாகவே தங்களது வீடுகளை பற்றிய விவரங்களை இணைய முகவரியில் கைபேசி எண்ணை கொண்டு பதிவு செய்யலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கைபேசி எண் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய முடியும். 34 கேள்விகளுக்கு விடையளித்து பின் 12 இலக்க எண் குறுஞ்செய்தி வாயிலாக கைபேசி எண்ணுக்கு பெறப்படும். தங்கள் பகுதிக்கு வரும் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர் கணக்கெடுக்க வரும்பொழுது மேற்கண்ட 12 இலக்க எண்ணை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை சுமார் 2,705 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள நபர்களுக்கு 3 கட்டங்களாக பயிற்சி நடத்த திட்டமிடப்பட்டு பயிற்சி நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் பட்டா, உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் நோக்கில் அனைத்து வட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கீழக்கரை மற்றும் கடலாடி வட்டங்களில் வரும் 14 மற்றும் 15 தேதிகளில் பட்டா மாறுதல், பட்டா மேல்முறையீடு, கணினி திருத்தம், உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் கீழக்கரை மற்றும் கடலாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. அதேபோன்று 16 மற்றும் 17 தேதிகளில் பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வருவாய் வட்டாட்சியரின் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. இந்த சிறப்பு முகாம்களில் கீழக்கரை, கடலாடி, பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வட்டங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டா, உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உரிய ஆவணங்களுடன் மனு செய்து உடனடியாக பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராம

0: மாநகரம் மற்றும் கடலாடி வட்டங்களில் வசிக்கும் மக்கள் வாரிசு அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்வதற்கு இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் நபர்கள் வரும் 21ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் இறப்பு மற்றும் வாரிசு சான்று தொடர்பான விண்ணப்பங்களை உரிய முறையில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடன் நேரில் கலந்து கொண்டு உடனடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த வெள்ளி அன்று ONGC சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்தார். ONGC நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் July 1 முதல் 15ஆம் தேதி வரை தூய்மை இந்தியா இருவார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நோக்கம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த இருவார விழாவினை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்குதல், அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் வர்ணம் பூசுதல், மரக்கன்றுகள் நடுதல், தானியங்கள் வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் நோக்கங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் நெகிழி ஒழிப்பு, தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறையை வலியுறுத்தும் வகையிலும் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி கார்த்திகேயன். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகநாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும்

0: திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக 1 காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலாப் பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த பூ குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்று

0: முறை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 4-16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்க வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக தெளிக்க வேண்டும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 ஹார்போ பியூரான் 3G குறுணை மருந்தினை தூவிய பின் நடவு செய்ய வேண்டும். தென்னையில் ரோக்கோஸ் சுருள் வெள்ளையை தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்க மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை ஒரு ஹெக்டேருக்கு 8 வீதம் வைக்க வேண்டும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். 2011-12 ஆண்டில் ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டு பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீட்டு திட்டத்தை இம்மாதம் 15 வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீட்டு கட்டணத்தை பிரீமியம் முறையில் செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை எய்தினால் ₹1,00,000 மற்றும் விபத்தால் இயற்கை எய்தினால் அதிகபட்சம் ₹5,00,000 வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரிய தலைமையகத்தில் செயல்படும் தொழிலாளர் நல பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீட்டுதாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ள புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகிலுள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0481-230-1231 என்ற தொலைபேசி எண்ணில் நீட்டிப்பு எண் 336 தொடர்பு கொள்ளலாம்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: வேளாண் பெருமக்களை நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாட்டின் எந்த பகுதியிலும் தரிசு நிலங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம். தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்க எங்களாலான முயற்சியில் ஈடுபாடு கொள்வோம் எனும் சபதம் ஏற்போம். நம் நாட்டை வேளாண் உற்பத்தி ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டல். ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, இயற்கை வேளாண்மையின் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தட்டைப்பெயறு சாகுபடி நுணுக்கங்கள், திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
0: வேளாண் பெருமக்களை, விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுக்க முற்படுவோம். இல்லையே வருங்கால நம் சந்தையினருக்கு குறிப்பிட்ட சில பயிர்களை புத்தக வடிவில் சொல்லிக் கொடுக்கும் நிலை ஏற்படும். எனவே இன்றே விழிப்பாய் செயல்படுவோம். விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுத்திடுவோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இப்பொழுது வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல். ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்களுடைய சொந்த மாவட்டம்?
2: தென்காசி மாவட்டம், தென்மலை.
0: தென்மலை அந்த கிராமத்தை பத்தி சொல்லுங்க.
2: விவசாயம் நிறைந்த இடம். நிலக்கடலை, நெல், கரும்பு, சோளம், வாழைத்தோட்டம், மாமரம், இதுகெல்லாம் உண்டு.
0: செழிப்பு எப்படி, தண்ணீர் செழிப்பு எப்படி தென்மலை கிராமத்துல?
2: தண்ணி செழிப்பு நல்லா, கிணத்துகள குளத்துகள எல்லாமே நல்லா தண்ணீர் செழிப்பு நல்லா நிறைய உண்டுங்க.
0: நீங்க எதுவரை படிச்சிருக்கீங்க?
2: நான் படிப்பு வந்து 10 தான் படிச்சிருக்கேன்.
0: படிச்சுட்டு உடனடியா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் ஆர்வம் அப்படிங்கிற ரீதியில இந்த வேளாண் சார்ந்த உபத்தொழிலுக்கு வந்தீங்களா? உங்களுக்கு அனுபவம் உண்டுமா இப்படி முன் அனுபவம்?
2: படிப்பு முடிஞ்சோடனே அந்த விவசாயத்துலதான் அப்பா கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் தொழில் எல்லாம் பார்த்தது.
0: என்னென்ன தொழில்?
2: தொழில்னா அந்த நெல் பயிர் ஓட்டும் பொழுது தண்ணீர் பாய்ச்சக்கூடியது, அப்புறம் மற்றபடி அந்த மாங்காய் நடக்கூடிய இடத்துல வந்து மாங்காய் அப்பா பறிச்சு கொடுப்பாங்க, அந்த மாங்காய எடுத்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் அப்பா கூட கூடமாட கொஞ்சம் படிப்பு இருந்துக்கணும்னா அப்பா சொன்னாங்க, சரி இந்த விவசாயம் பார்த்தது போதும், நீ அடுத்த தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு வா அப்படின்னு சொன்னாங்க.
0: என்ன மாதிரி தொழில் அப்பா கொண்டு விட்டாங்க?
2: அப்ப வந்து ஒரு தொழில்னா அந்த ஒரு ஊர்வாய் தொழில்
0: மாதிரி.
2: கிராமத்திலே
0: அங்க என்ன மாதிரி அன்றாட சம்பளம் கொடுத்தாங்க? அங்க என்ன நடந்தது?
2: தொழில் பார்த்த இடத்துல சம்பளம் வந்து கம்மியா தான் கொடுத்தாங்க. அப்பா விட்ட கம்மியில வந்து அந்த எலுமிச்சா, நார்த்தா, மாங்காய் ஒரு வந்து சின்ன சின்ன தொழில் வச்சு நடத்திருக்கனால இதெல்லாம் போட்டு தயார் பண்ணிக்கிறாங்க. அந்த இதுல பண்ணி தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படி
0: அங்க சும்மா எலுமிச்சம்பளத்தை அந்த ஊர்காய் ஆக்காம போட முடியுமா? அந்த ஊறுகாய்க்காய் என்ன பக்குவம் பண்ணாங்க, என்ன பாத்தீங்க, காய வைத்தல் தன்மை உண்டா, எல்லா பழத்தையுமே எடுத்துக்கலாமா?
2: தொழில் வச்சு ஒன்னு அது ஒவ்வொரு தோட்டத்துக்கு போய் குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காய வாங்கி அதோட எலுமிச்சம் வாங்க நேரத்தை போட்டு அதோட குறிப்பிட்ட அளவுக்கு எவ்வளவு கிலோவுக்கு எவ்வளவு உப்பு இருக்கோ அந்த உப்பை போட்டு வச்சு அதுக்கு தகுந்த ஒரு சேர்மான பொருள் வெந்தயம், கடுகு.

0: எண்ணெய் மற்ற வினிகர் இதுகளையும் சேர்த்து போட்டு தயார் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து சரி இந்த இது வச்சு நம்ப முடியாதுன்னு சொல்லிதான் மறுபடியும் நாங்க நார்லுக்கு வந்தோம்.
1: நார்லுக்கு வருவதுக்கு வழிகாட்டின யாரு?
0: வழிகாட்டினது வந்து நம்மளோட அப்பா தான். அதோட நம்ம உறவினர் முறையில் இருந்து அவங்ககிட்ட படிச்சு அதை விட கொஞ்சம் விரிவுபடுத்தி நல்ல குமரி மாவட்டத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல தொழில பெருக்கி நல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
1: அந்த இடத்துல அப்பா வழிகாட்டின தொழில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போறதுக்கு ஒரு வழியை காட்டியிருக்குன்னு சொல்லலாமா?
0: நல்ல வழிகாட்டியிருக்காங்க. ஏன்னா கஷ்டப்பட்ட குடும்பம் தான், ஆனா இருந்தாலும் இந்த தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல இதை வச்சு வாழ்க்கையில நல்ல பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல வேலை முன்னேற்றம். ஆனா அதுல குமரி மாவட்டம் நல்ல ஒரு வாழ வைக்கக்கூடிய.
1: அது எப்படி கண்டுபிடிச்சீங்க குமரி மாவட்டம் வாழ வைக்கும் மாவட்டம்ங்கிறது? அங்க இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டே? அப்படி
0: அங்க வந்து ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுனா குமரி மாவட்டம் வந்து வந்தார வாழ வைக்கும் சொல்லி அந்த ஒரு இடம் உண்டு. அதனால அங்க வந்து எந்த தொழில் வச்சாலும் தொழில வச்சு படிச்சு நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேறிக்கலாம். எந்த ஒரு ஈடுபாடுக்கும் எதுவும் இது பண்ண முடியாது.
1: இந்த மாதிரியான ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு குமரி மாவட்டம் வந்த உடனே இங்க போய் என்ன மாதிரியான தோட்டங்களை போய் பாத்தீங்க? ஆரம்பத்துல இங்க வந்து நம்ம தொழிலுக்கு ஏற்ற வகையில எலுமிச்சை கிடைக்குமா, நார்த்தை கிடைக்குமா, நெல்லிக்காய் கிடைக்குமா, மாங்காய் கிடைக்குமா, இந்த மாதிரி எப்படி ஆலோட்டம் போட்டீங்க ஆரம்பத்துல?
0: ஆரம்பத்துல போடும்போது நம்ம அந்த தோட்டம் மாதிரி வச்சிருந்தாங்க, அவங்ககிட்ட போய் டைரக்டா கேட்டு
1: என்ன அவர்கிட்ட போய் என்ன பேசுறீங்க?
0: உங்களுக்கும் லாபம் கிடைக்கணும், நமக்கும் லாபம் கிடைக்கணும், அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு தகுந்தவரை எனக்கு அந்த நெல்லிக்கு எனக்கு தேவைப்படுது, நானும் மாதம் உங்ககிட்ட ஒரு பொருள் எடுப்போம், நாங்க அதை கணக்கு பண்ணி அதை நீங்க ஒரு குறைந்த விலையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கிருந்தது.
1: முதல் தடவையா ஒரு விவசாயி போய் பாக்குறீங்க, நெல்லி மரத்தை பாக்குறீங்க, பார்த்துட்டு இவர்த்த கேட்கலாம அப்படின்னு ஒரு ஆலோசனைக்கு வாரீங்க. அவருடைய வார்த்தை உங்களுடைய தொழில ஒரு உயர்வான நிலையை கொடுக்கற மாதிரி இருந்ததா இப்படி ஆரம்பத்துல? அவரு
0: ஆரம்பத்துல சொன்னாங்க, அது எண்ணெயை வச்சு இந்த இதை வச்சு நல்லா நெல்லிக்காய் எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேறுங்க, அதுல என்னுடைய வாடிக்கையா வரும்போது உங்களை ஒரு வாடிக்கையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
1: நெல்லிக்காய் என்ன மாதிரி ஒரு நெல்லையில எடுப்பீங்க?
0: பிஞ்சுக்காயா எடுப்பதற்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா கொஞ்சம் நல்ல மீடியமான காய், கொஞ்சம் பருவட்ட காய் இருந்து இருந்தா தான் அந்த ஊராய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு பருங்காயை எடுத்து தான் அது இதுவும். பொடிக்காயை எடுத்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு, அது ஒரு கசப்பு தன்மை மாதிரி அப்படி கொடுக்கும், அதனால அது எடுக்கிறது கிடையாது. பரு நெல்லிக்காய் தான் அந்த லைன்ல கடைகளை போடுறது, அதுதாங்க அந்த சின்ன நெல்லிக்காய் வந்து போடுறது அந்த அளவுக்கு அதை யாவது விருப்பப்பட்டு கேட்கறது கிடையாது. பரு நெல்லிக்காய் தான் போட்டு வியாபாரம் பண்ணி நல்லா மக்கள் கேட்டு கடையில வாங்கி இது பண்ணக்கூடிய.
1: நெல்லிக்காயில வந்து சில மஞ்சள் தழும்பு மாதிரி லேசா ஒரு நிறத்துல ஒரு மாற்றம் இருக்கும் போது அது ஊறுகாய்க்கு ஏற்ற வகையில இருக்குமா, இல்ல அது நாங்க தேர்வு பண்ணும் போதே அதை ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிறீங்களா?
0: அந்த நெல்லிக்காய் அவங்க வெள்ள பறிச்சு கீழே போட்டுவிட்டு டயத்துல அந்த ரேச புள்ளி இருந்தா அது ஒண்ணு இல்ல, ரொம்ப புள்ளி கருப்பா இருந்தா அது வந்து எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம உப்புல போட்டு மறுபடியும் எடுக்கக்கூடிய டயத்துல வந்து அது உப்பு பிடிச்சிருக்கும், ஆனா நம்ம மத்த சேர்மான் பொடியெல்லாம் போட்டு வைக்கும் போது எப்படினா அந்த கருப்பா இருக்கும் போது மக்களுக்கு வந்து அது கெட்டு பண்ண நினைப்பாங்க, ஆனா நல்லா தான் இருக்கும், ஆனா கெட்டு போனோம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அது வாங்குது கிடையாது, அதனால ரொம்ப புள்ளி அடிச்சது வாங்குது கிடையாது, கொஞ்சம் நார்மலா உள்ள நெல்லிக்காய் பார்த்து சேல்ஸ் பண்ணுவோம்.
1: இப்ப குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய நெல்லிக்காய் தேர்வு அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை தோட்டங்கள்ல இருந்து எடுக்கிறீங்க?
0: குறிப்பிட்ட ஒரு 4-5 தோட்டத்தில இருந்து எடுத்து நாங்க அதை வாடிக்கை போட்டு அவங்களே சொல்லுவாங்க, நெல்லிக்காய் இந்த மாதிரி இருந்துச்சியா நீங்க வாங்க அப்படிமாங்க. சரி நாங்க இந்த டயத்துல வாரோம், இல்லாட்டா ரெண்டு நாள் கழிச்சு வரோம், சூழ்நிலை இப்படி இருக்கு, இன்னொரு இடத்துல ஒரு மாங்காய் தோட்டத்தில் அங்க நின்னுகிட்டு இருக்கேன், அதனால இது 2 நாள் முடிச்சு மறுபடியும் நாங்க வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, சில நேரம் ரொம்ப நல்ல மாங்காய் இருந்தாலுமே ரொம்ப கூடுதலா இருந்துமே சரி வந்து வாங்கிக்கோங்க
1: வேலையாட்களை கொண்டுட்டு போய் பக்குவமா பறிச்சிருவேன் தரையில விழாம அப்படிங்கிற மாதிரி சொல்றா?
0: இல்ல அவங்களும் வேலைக்காரங்களை அவங்களே வச்சிருப்பாங்க, நம்ம அந்த பறிக்கூடிய டயத்துல நம்மளும் பக்கத்துல இருப்போம், இருந்தாலும் ரொம்ப கூடமாட அவங்களோட சேர்ந்து நம்ம அந்த விவசாயத்தோட நம்மளும் கூடமாட ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம யாவரம் தமிழ் அவங்களோட ஹெல்ப் பண்ணது கூட, நம்ம அவங்களோட சேர்ந்து நம்மளும் கூடமாட ஹெல்ப் பண்ணி அந்த காய்களை நல்லா பறிச்சதை கீழே எல்லாம் எடுத்து இது பண்ணிவிடும்.
1: அந்த நெல்லிக்காவை இவங்க வந்து ஊறுகாக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத சொன்னா, நம்ம வீடு அவசியத்துக்கு அப்பப்ப பயன்படுத்திக்கலாமு நினைக்கிறாங்கன்னா முதல்ல அந்த நெல்லிக்காய் மூடையில கொண்டு வரீங்க, கொண்டு வந்த உடனே அந்த பதப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஊறுகாய்க்கு தயாராயிருவீங்களா, அல்லது கொஞ்சம் காற்றோட்டத்துல போடுறது 2-3 நாட்கள் அதுக்கு சில வேலைகளை செய்யறது?
0: நெல்லிக்காய் மூடையில வாங்கி வச்சு உடனே இங்க வந்து தட்டிடுவோம், ஏன்னா மூடையோட இருந்தா அது மறுபடியும் அவிஞ்சு மறுபடியும் அது வெம்புன மாதிரி ஆயிப்போம்.
1: வெம்புனமாய் ஆகும்.

0: போகுங்கிறத விட பெரிய நஷ்டமாகி போகும்னு சொல்லாமா?
1: அது நஷ்டம் ஆயிரும். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து விலைக்கு வாங்கி அவங்க நம்ம மட்டும் குறிப்பிட்ட அளவுக்கு விலைக்கு கொஞ்சம் கொடுக்கூடிய மறுபடியும் அதை நம்ம சரியான முறையில் வைக்கலன்னா வெம்பி ரொம்ப அது வேஸ்ட் ஆயிரும். அதனால அது வந்து உடனே மூடையில இருந்து எடுத்து கீழே தட்டி காற்றோட மட்டும் மறுநாள் வந்து அது உப்புல போட்டு பதப்படுத்தி ஒரு மூணு நாள் கழிச்சு கிண்டுது.
0: அந்த உப்பு போட்டுருவீங்க?
1: அப்படியே முழுசா உப்பு போட்டு அப்படி பதப்படுத்தி வச்சிருந்தது.
0: எவ்வளவு நேரமா அந்த மாதிரி பதப்படுத்தி வைப்பீங்க உப்பு போட்டு?
1: அது வந்து நம்ம மாச கணக்குல இருக்கலாம். நமக்கு ஆமா குறிப்பிட்ட அளவுக்கே வந்து நம்ம உப்பை போட்டு வச்சுட்டு எவ்வளவு மாச கணக்குல இருக்கும் ஒண்ணும் செய்யாது. ஆனா நிறங்கள் மட்டும்தான் மாறும், மற்றபடி வந்து எதுவுமே ஒண்ணும் ஆகாது. உப்பினுடைய அளவு குறைஞ்சிட்டா எதுனால அது கெட்டு போகக்கூடிய தன்மை உண்டு.
0: ஊறுகானாலே உப்பு தான், கொஞ்சம் கவனமா பயன்படுத்தணுங்கிறாங்களா? அதெல்லாம் என்ன காரணம்?
1: காரணம்னா உங்களுக்கு உப்பு தன்மை கொஞ்சம் கூடிட்டா ஒண்ணு இல்ல, குறைஞ்சிட்டா அது வேற விதமா எல்லாம் மாயிரும். உப்பு கூட்டிட்டனால மறுபடியும் நம்ம காரத்தை கொஞ்சம் ஏத்தி கட்டலாம். குறைஞ்சிட்டு அதுக்கு ஒண்ணுக்கு மூணு வேலை நாலு வேலை அதாக ரொம்ப பெஸ்டா கீழே தான் போட வேண்டியிருக்கும்.
0: உத்தேசமா உப்பு ஒரு சிறிய தாப்பு கணக்குல சொல்லுங்களா, உத்தேசமா ஒரு ரெண்டு கிலோ நெல்லிக்காவோ ஊறுகா போட போறாங்க, உப்பு என்ன அளவுல?
1: அது வந்து நம்ம போட நாங்க வந்து பேரல் கணக்குல தான் போடுவோம். பேரல் கணக்குல போடும் போது கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோ அளவுக்கு உப்பு போடுவோம்.
0: அந்த பச்சை காயிலே போட்டுருவீங்க?
1: பச்சை காயிலே உப்பு போட்டு அப்படியே
0: கிளறி கொடுப்பீங்களா?
1: ஆமா, அது போட்டோம்னு ஒரு கலர் கலர்னா தான் எல்லாம் சேர்ந்து ஒன்னு உப்பு பிடிக்கும். ஏன்னா உப்பு போட்டுட்டு அப்படியே கிண்டாம இருந்தோம்னா உப்பு பிடிக்காது உங்களுக்கு.
0: அப்புறம் உங்க தேவைக்காக அதை என்ன பண்ணுவீங்க எடுத்து?
1: அடுத்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்னைக்கு எந்த லைனுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு அட்டா தேவைப்படும் அதை கணக்கு பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து அதை தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம். முழு நெல்லிக்காய் தான் ஒரு போட்டோம். அதுல ஒரு 100க்குன்னா ஒரு 10% தான் அது கொட்டை எடுத்திருப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முழுசாத்தம் போடும்.
0: என்னென்ன சேர்மானம் சேர்ப்பீங்க
1: அதுல? வெந்தயப்பொடி, காயம், எண்ணெய் தரம் நல்லெண்ணெய் தான் போட்டு, பிறகு வத்தல் பொடி, மற்ற இந்த சேர்மானிகள் போட்டு கண்டி தயாரிப்போம்.
0: முதல்ல ஒரு தாளிப்பு மாதிரி உண்டுமா, அதுக்கப்புறம் அதை தான் அந்த வாரி உள்ளுக்கு போட்டுறதா?
1: இல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம அந்த காயை போட்டுட்டு மற்றபடி அந்த நம்ம சேர்மானகள் பொடிகள் போடக்கூடியது, வெந்தயம், கடுகுப்பொடி, காயப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வத்தப்பொடியில போட்டு அது லாஸ்ட்ல தான் நம்ம அந்த எண்ணெய் தாளிச்சு போடக்கூடியது.
0: அது ஊறுகாயா தயாரானதுக்கு பிறகு எவ்வளவு நாட்கள் வரை உங்களுடைய விற்பனை நிமித்தம் வைக்கிறீங்க கைவசம்?
1: பாக்கெட்ல பேக் பண்ணி வாங்கும்போது குறிப்பிட்டு 2 மாசம் போட்டிருப்போம். ஆனா எவ்வளவு நாள் ஒன்னும் செய்யாது. ஆனா அது மங்கி தான் இருக்கணும், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்கக்கூடிய மக்களுக்கு கவர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு பண்ணிட்டு அப்படி தோணும். ஆனா மற்றபடி நல்லா தான் இருக்கும். ஊருகா
0: கஷ்டப்பட்டாலும் காசுக்கு வழி உண்டு, திருப்தியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா?
1: உண்டுங்க. ஏன்னா இந்த இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது, தொழிலுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இதை வச்சுதான் என்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அவங்களும் நான் இந்த தொழிலும் கொஞ்சம் ஊடால இடையில நான் பாத்துக்கிட்டதாம்பா. இது நமக்கு நல்ல பிசினஸ் தானே, நீங்க இந்த தொழில் வச்சுதானே எங்களெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன். அதனால நான் இந்த தொழில கொஞ்சம் ஈடுபாடு வச்சு நான் முன்னேறி நாங்க வந்துகிட்டோம்.
0: அடுத்து மாங்காயை பொறுத்த அளவுல குமரி மாவட்ட விவசாயிகளை போய் பாக்குறீங்களா, மரங்களை பாக்குறீங்களா? என்ன மாதிரியான ஒரு உத்வேகமான நிலையில குமரி மாவட்ட மாங்காயினுடைய தரம் இருக்குது?
1: மாங்காய் இதே மாதிரிதான், மாங்காயும் அந்த மாதிரி புள்ளி புள்ளியா இருந்தா அந்த எடுக்கிறது கிடையாது, ரொம்ப கருப்படைஞ்சு எடுக்கிறது. ரேச புள்ளி இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. அந்த நெல்லிக்காய் மாதிரிதான் ரொம்ப கருப்பு இருந்து நம்ம வெட்டக்கூடிய டயத்துல வந்து வெட்டி போடும் போது அந்த கருப்பு தன்மை இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அது சரியில்லை அப்படிம்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்போம். அவங்களோட நம்ம நிக்கும் போது அவங்க பறிச்சு ஒரு சாக்கில போட்டிருப்பாங்க, அதை நம்ம எடுத்து மூடையில எடுத்து முன்னாடி இதே மாதிரி தட்டி வெளியே போட்டு வெட்டி கட் பண்ணி போடக்கூடியது. அதனால பருமாங்க அது ரொம்ப பிஞ்சு மாங்காய் இருந்தா அது ஒரு குறிப்பிட்ட மாசம் வரைக்கும் தான் அது நல்லா இருக்கும். பிறகு மற்றபடி அது ரொம்ப நில ஒரு மாதிரி ஆகி போகும். நல்லா விளைஞ்ச மாங்காய போட்டுதான் அது விளைஞ்ச மாங்கன்னா பழமும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு காபட்டு பருவத்துல தான் அதை வெட்டி உப்பு போட்டு வைப்போம். ரொம்ப ஒரு மஞ்சள் கலர் அடிச்சு நம்ம போட்டாச்சுன்னா அது பழுப்பு அடிச்சு நம்ம ஊரா கண்டும் போது துண்டு துண்டு இல்லாத அளவுக்கு நெல் நெழுப்பு ஆகிப்போம்.
0: மாங்காய் பொறுத்தளவு குமரி மாவட்டத்துல எந்த விவசாயி போய் பாக்குறீங்க, மாங்காயினுடைய தரம் எப்படி இருக்கு?
1: ஊருன்னு நம்ம வந்து திட்டு வேலை பூதப்பாண்டி சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கெல்லாம் போய் நம்மளுடைய பையனும் பிரெண்டெல்லாம் போய் வச்சு போய் பாத்துக்கணும். ஆனா அவங்களும் விவசாயங்களும் சொல்ல முடியாது போய், ஏன்னா அவங்களும் டெய்லி காலையில போயிட்டு சாப்பாடு எல்லாம் விளைஞ்சிட்டு அந்த அதனுடைய இதை மரத்துக்கு அந்த புழு பூச்சிகள் அடிச்சு வைக்கும் போது அவங்களும் சொல்ல காலம் கிடையாது. விவசாயம் ஏன்னா அவங்களுடைய கஷ்டமும் அது பெருங்கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய விலைவாசிக்கும் கணப்பணிதான் நம்மளும் இதை அதுக்காக ரொம்ப விலைவாசி குறைச்சு அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்க முடியாது. ஒரு கணப்பணியை வாங்கி அதை யாரும்
0: மாங்காயில என்னென்ன மையான ஊறுகாய் பண்றீங்க?
1: உப்பு இல்லாம நீளமா ஒரு மாங்காய் போடுவோம். ஒரு சின்ன சின்ன துண்டு பீஸ் வச்சு அதுவும் உப்பு போட்டு நல்லா ஊறுகாய் இடம் போட்டு அப்படி பண்ணக்கூடியது. நான் போட்டக்கூட இந்த 2 ஐட்டம் தான். அப்புறம் மற்றபடி இந்த காஞ்ச மாங்கன்னு சொல்லுவாங்க, வெட்டி காய வச்சு அது ஒரு பருவத்தில் காஞ்ச மாங்காய் மாதிரி போட்டு அதுவும் போட்டு
0: ஊறுகாய் சர்மானு சேர்ப்பீங்க.
1: அது காயம், வெந்தயப்பொடி, நல்லெண்ணெய், வத்தல் பொடி.
0: மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருக்கு? எந்த ஊறுகாய்க்கு உங்களுடைய அனுபவத்துல வந்து குமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறீங்க?
1: விரும்பி வாங்குறாங்கன்னா நம்மளுடைய டேஸ்ட கணக்கு பண்ணி வாங்குது. குமரி மாவட்டத்துல வந்து வாடிக்கையாளர் வந்து நம்ம போட தரந்த தரத்துக்கு தகுந்தவரை அதை கணக்கு பண்ணி நம்மகிட்ட வாங்கி

0: நல்ல சேல்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு லாபம் உண்டு, நமக்கு ஒரு லாபம் உண்டு.
1: இப்ப நீங்க குமரி மாவட்டம் வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகுது?
0: குமரி மாவட்டம் வந்து 38-40 வருஷம் ஆகுது.
1: 40 ஆண்டுகளுக்கு உள்ளால அதே தென்காசி மாவட்டம் தென்மலை கிராமத்துக்கு இப்ப போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை காணப்படுது?
0: பரவாயில்ல வீரபாண்டியன், நம்ம தென்காசி மாவட்டத்திலிருந்து குமரி மாவட்டத்துக்கு போன பிறகு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு பிள்ளைகளை மென்மேலும் நல்லா படிக்க வச்சு நல்லா தொழில முன்னேற்றம் ஆகி நல்லா இதா இருக்காப்ல.
1: எலுமிச்சை நார்த்திங்காய் இதை பொறுத்தளவுல குமரி மாவட்டத்துலதான் அந்த உங்களுடைய கொள்முதல் அப்படிங்கிற தன்மையா அல்லது என்ன மாதிரி நிலை?
0: இது எலுமிச்சை வந்து நமக்கு வந்து புளியங்குடி, தென்காசி மாவட்டம் புளியங்குடி, அங்க நம்மளுடைய உறவினர் இருக்காங்க, விவசாயத்துல தான் போய் அங்க எடுக்கும். விவசாயிகளை பார்த்துதான், அங்க ஒரு 3 விவசாயிகள் உண்டு, அவங்கள கணக்கு பண்ணி பார்த்துதான் அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வர வேண்டாம் நீங்க அடுத்து வரவங்க, அந்த விவசாயிகளை பார்த்து அவங்ககிட்ட ஒரு கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு 2 வாரம் கழிச்சு இன்னொரு விவசாயிகளை பார்த்து அப்படி கணக்கு பண்ணி எடுத்துட்டு வரும்.
1: எப்பவுமே நம்ம அடுத்த விவசாயிகள்ட்ட எடுக்கிறதுக்கு அப்பயில நம்ம ஒர 1/2 ஏக்கர் நிலம் வாங்கி இந்த மாதிரி எலுமிச்சை, மாவு, நெல்லி இந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரலையா?
0: ஆனா ஆர்வம் இருக்கு, ஆனா அதை நம்மளால கண்காணிக்க முடியாது. பையங்களும் சொன்னாங்க, நம்மளே
1: உங்க பையங்களும் உங்க தொழில ஒத்தாசை கொடுக்கறாங்களா?
0: ஒத்தாசை கொடுத்து அந்த விவசாயத்தில போய் நாங்க வாங்கக்கூடிய இடத்துல நம்மள இதை மாதிரி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடம் வாங்கி நம்மள இதை மாதிரி மாங்கண்ணு எலுமிச்சங்கன்னு போட்டு நம்மளே அதை ஒரு பராமரி வச்சு நம்ம பண்ணல விவசாயம் மாதிரி பண்ணி நமக்கும் ஒரு தொழில ஈடுபட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லி பையன் சொல்றேன்.
1: ஓஹோ, அப்போ மத்த விவசாயிகள்ட்ட வாங்குறதுக்கா பதில் நம்மளே அதன் வாயிலா உற்பத்தி எடுத்து பயன்படுத்தலாங்கிற ஆர்வம் இருக்குது?
0: ஆமா, பையங்களுக்கு ஆர்வம் இருக்கு. நம்ம வந்து தொழிலோட அதோட நம்ம வந்து இவங்களை மாதிரி நம்மளுக்கு விவசாயத்தில கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் இடம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட இதை போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பையன் சொல்லியிருக்கேன்.
1: நார்த்தை எலுமிச்சை இதை வந்து என்ன மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்க கொண்டு வந்து?
0: நார்த்தை இதே மாதிரி தான், நார்த்தை வந்து உடனே இன்னைக்கு வாங்கி மறுநாள் இதை மாதிரி கட் பண்ணி அது ஒரு 4 பீஸ் வரும். நம்ம எலுமிச்சை நார்த்தை எடுத்துட்டாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு காயா இருந்தா ஒரு 4 பீஸ் வரும், பெருசா இருந்தா ஒரு 6 கட் பண்ணி உப்பு போட்டு வரும்.
1: அப்புறம் இதே சேர்மானந்தா?
0: இதே சேர்மானந்தா, நம்ம ஊராக்கி வந்து எது சேர்மானம் போடுறதுமோ இதே சேர்மானம்.
1: எந்த மாதிரி இடங்கள்ல உங்களுடைய சந்தை வாய்ப்புகள்?
0: இந்த ஊராய் விற்பனை ஆகுது வந்து நம்ம கோட்டார் லைன்ல போகக்கூடியது, கன்னியாகுமரி இந்த டவுன்குள்ள வடசேரி அப்டா மார்க்கெட்லாம் செல்ஸ் உண்டு.
1: ஒருவேளை நீங்க வந்து ஒரு கடைக்கு ஒரு 10 பாக்கெட் போடுறீங்க, அவங்களுக்கு விற்பனை இல்ல அப்படிங்கும் போது அதை திருப்பி எடுக்கக்கூடிய தன்மை உண்டுமா? அந்த நிலையெல்லாம் கிடையாதுங்கிறீங்களா?
0: இல்ல இல்ல, நம்ம போடக்கூடிய டயத்துல வந்து அது கொஞ்சம் டேமேஜ் மாதிரி இருந்தா அதை நம்ம எடுத்துரும், ஏன்னா அவங்களும் பாதிக்க கூடாது நம்மளும் மாதிரி. இன்னைக்கு அந்த ஒரு முறை நம்ம அதை எடுக்காம இருந்தோம்னா நாளை பண்ண நமக்கு அதுல உள்ள தொழில் நமக்கு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடும்.
1: இப்ப ஊறுகாயை நீங்க விற்பனைக்கு கொண்டு போறீங்க சில கிராமங்கள்ல சில வீடுகள்ல, இது வந்து எலுமிச்சை ஊறுகா, இது நார்த்தை ஊறுகா, இது நெல்லி ஊறுகா, இது மாங்காய் ஊறுகான்னு சொல்லும் போது அதை பயன்படுத்துகையிலேயும் கூட அவங்க கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சுன்னா கெட்டுப்போக வாய்ப்பு இருக்க, அதுக்குள்ள நுணுக்கங்கள் தெரியுமா, சொல்லி கொடுக்கீங்களா?
0: ஆமா, அதை சொல்லுவோம். அதாவது ஒரு பாட்டில் ஊறுகாயோ மற்றபடி வேற நம்ம சாதாரண அட்டையில அடிச்சு வைக்கக்கூடிய எதுனாலும் கைப்படாத அளவுக்கு, இப்ப சாதாரண நம்ம அட்டையில அடிச்சு டீப்பு ஊத்தக்கூடிய வந்து அதை பிச்சு எடுத்து அப்படி சாப்பிட அது ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு பாட்டில வந்து போடக்கூடியது வந்து அது ஒரு ஸ்பூன் போட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். மற்றபடி வந்து ஸ்பூன் கை போட்டு வச்சாச்சுன்னா அது கெட்டு போகக்கூடிய தன்மை உண்டு, இருந்தாலும் கெட்டு போகாது நம்ம போடக்கூடிய அந்த இதுக்கு. இருந்தாலும் பெரும்பாலும் அந்த பாட்டில யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த ஸ்பூன் போட்டு தான் அதை யூஸ் பண்ணணும்.
1: சில பாட்டில்களை வந்து 2 நாளைக்கு பயன்படுத்தாம 3வது நாள் திறந்த ஒரு பூசணம் அமையல் நிலையில படந்த மாதிரியான தன்மையை நான் பார்த்திருக்கேன், அதுக்கு என்ன காரணம்?
0: அது வந்து உப்புத்தன்மை கம்மியா இருக்கும், உப்புத்தன்மை கம்மியா இருக்கும், அதனுடைய உள்ள மூலப்பொருள்கள் நம்ம அந்த பொருள்கள் போடக்கூடிய கொஞ்சம் கம்மியா இருந்தா உப்புத்தன்மை கம்மி ஆயிட்டாலும் மேல அது பூப்படைஞ்சு.
1: ஊறுகாய் தயாரித்தலுக்காக நீங்க அதுக்குள்ள மூலப்பொருட்களை கொண்டுட்டு வந்து வீட்டுல சேர்க்கறதோடு சரியா, அப்புறம் பெண்களுடைய கைப்பக்குவம் தானா, இல்ல இல்ல என்னுடைய மேற்பார்வை என்னுடைய கண்காணிப்புலதான் முழு இது நடந்துட்டு இருக்குது, அதனாலதான் தொழில் ஓரளவுக்கு என்னால தாக்குப்பிடிச்சு நிக்க முடியுதுங்கிறீங்களா?
0: இல்ல, இது வந்து அந்த மூலப்பொருள் வந்து நம்ம தான் எல்லாமே அந்த தேர்மான பொருள்களை நம்ம தான் அதை தயார் பண்ணி தான் அதுக்கு பிறகு அவங்க தனியா ஒரு கோப்பம் மாதிரி அதுல வச்சு அவங்க யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அவங்கள வச்சு இந்த மூலப்பொருளை வச்சு நம்ம யாருமே அது பண்ணதே கிடையாது.
1: மூலப்பொருட்கள் எடுத்துட்டு வரீங்க, மாங்காயில வந்து இது ஊறுகாய்க்கு நல்ல தரமா எடுத்தாச்சு, அது போக கொஞ்சம் கழிவுகள் மாய் வருது, எலுமிச்சியை பொறுத்த அளவுல கழிவுகள் மாய் வருது, அப்புறம் நெல்லியை பொறுத்த அளவுல வருதுன்னா அதை வந்து கழிவையும் காசாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றீங்க?
0: ரொம்ப அழுகுன காய் இருந்த மாதிரி அதை யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் ரேஷா இருந்தாலுமே அதை நல்லா கழுவி அதை உப்பு போட்டு வச்சு ஆக்கி யூஸ் பண்ணிக்கணும்.
1: எலுமிச்சியை பொறுத்த அளவுல அந்த சாரை எடுத்துட்டு அந்த தோடை கூட சிலர் பண்றாங்களே, அது வந்து ஊறுகால அந்த அளவுல நல்லா இருக்குமா, நீங்க எப்படி பண்றீங்க?
0: இல்ல, இது வந்து நமக்கு மூட கணக்குல எடுக்கக்கூடிய நெல்லிக்காய் மாங்காய் நார்த்தங்காய் இதெல்லாம் மூட கணக்குல வரும்போது நமக்கு வந்து பீஸ் வெட்டி போட்டு தானே, அது சாரை எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய இது டேஸ்டே இருக்காது உங்களுக்கு, ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அதுல சத்து பொருள் கம்ப்ளீட்டா கிடையாது, உங்களுக்கு வெறும் தோடு மட்டும்தான் இருக்கும் அதுல.
1: ஆனா சிலர நான் கிராமங்கள்ல உள்ள கடைகள்ல அந்த சர்பத்து போட்ட போற அந்த தோடை கொடுங்க அப்படின்னு கவர்ல வாங்கிட்டு போறேன், நிறைய பேர் கவர்ல வாங்கிட்டு போறத பாத்துருக்கேன், என்ன காரணம்னு விசாரிக்கும் போது ஊறுகாய் போடுறதுக்குங்கிறாங்களே, அப்ப அது தரம் அப்படித்தான்.

0: அது சில பேர் தான், ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. இப்ப வந்து எல்லாருமே நாகரிகம் ஆக அது ஒரு கணக்கு பண்ணி இதை காய் வெட்டி போட்டு இது பண்ணுது. ஆனா இதுக்கு முன்னாடியே நம்மள நான் வச்ச புதுசுல அந்த மாதிரி எலுமிச்சம்பழ தோடு இருக்குது கொண்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நமக்கு வேண்டாங்க, நமக்கு மூட கணக்குல எடுத்து நாங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல நமக்கு இன்னொரு ரெண்டு பேரெல்லாம் அப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது அவங்க தெரியாம எடுப்பாங்க, அது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது
1: எப்பவாவது உங்களை சார்ந்த உங்க

0: எப்பவாவது உங்களை சார்ந்த உங்க தொழில் ஈடுபாடுடையவங்க இந்த வெள்ளப்போடு ஊருக வந்து நீங்க எப்படி தயார் பண்றீங்க? நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், எனக்கு அந்த அளவுல மெருகேற்றல் கிடைக்கலையே, அதை ஒன்னு சொல்லுங்களா அப்படின்னு கேட்டு தெளிவுபடுத்தின அனுபவம் இருக்கா?
1: அது நம்ம சில பேர் கேட்டிருக்காங்கன்னா தெரியாதவங்கள நம்ம சொந்தத்துல நம்ம உறவினர் தான் கேட்பாங்க, என்ன இந்த மாதிரி இப்படி ஊரால் இப்படி இப்படி என்ன இது எப்படி இப்படி போடணும், இந்த பூண்டு ஊராக்கு என்ன சேர்மானம், அதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. நான் அவங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், மற்றவர்கிட்ட வந்து அதை முக்கியமானது வந்து சொல்லுதே கிடையாது.
0: தொழில் ரகசியம் இல்லையா?
1: தொழில் ரகசியம் எது எவ்வளவு இருந்தாலும் அதை வந்து சொல்லுதே கிடையாது.
0: நிறைவான கருத்தா, உங்களை மாதிரி முன்னுக்கு வரணும், எந்த வேலை வாய்ப்புமே இல்ல, ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க?
1: அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு அதான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்ல சொன்னோம்ல, அவங்ககிட்ட இருந்து ஊரை எடுக்காதுங்க வைக்காதீங்க அப்படி எல்லாம் நம்ம சொல்லுதே கிடையாது. நம்மகிட்ட வந்து கேட்டாங்கன்னா தொழில வச்சு நல்ல முன்னேற்றத்தை பாதை கொண்டு நல்ல ஊக்கமும் அதுகளுடைய ஒத்துழைப்பும் கொடுத்து சோம்பேறித்தனம் இல்லாம நல்ல ஒரு உண்மையாக இருந்து இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா உயர்ந்து நல்லா போகலாம்.
0: குமரி பண்பலைக்காக ஊருகா தயாரித்தல் அப்படிங்கறது ஏதோ வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு தொழில் மாதிரி தெரியும், ஆனா அதுலயும் 1008 கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. அந்த கால சூழ்நிலைகள் ஒத்து வரணும், காய் தேர்வுல ரொம்ப முக்கியமா இருக்கணும், சேர்மானம் அப்படிங்கறது ரொம்ப கவனமா இருக்கணும், உப்பு சேர்த்தல் அப்படிங்கறதுல ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிற தன்மையில நாம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி 1008 விஷயங்களை அனுபவபூர்வமா தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: குமரி பண்பலைக்கும் அதே சார்ந்த நண்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க மிக்க நன்றி.
2: இதுவரை ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்கள் பங்கு பெற்ற வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
4: அமுத சுரபி.
2: இதில் இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல் கேட்கலாம்.
5: மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா.
0: ஏ சிவா, என்னப்பா வயல்ல வேலை செய்யறது ஒரு பக்கமா இருந்தாலும் கூட இது என்னது மூட மூடையா வந்து இறங்குத?
6: இடே, அவ்வளவு ரசாயன உரம்னே என்னன்னு நீங்க காலையில இந்த பக்கம் வந்திருக்கீங்க?
0: இந்த ரசாயன உரத்தினுடைய தாக்கத்தை குறைக்கணும், மக்கள்கிட்ட ஒரு விழிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னதனுடைய வெளிப்பாடா இந்த பக்கமா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இப்படி ரசாயன உரத்தை போட்டா ஒரு நிலத்துல மண்புழு ஏதாவது இருக்கா?
6: ஏனே, இதெல்லாம் அப்பா காலத்துல இருந்தே. எங்க தாத்தா காலத்துல 100 மாடுகள் வச்சிருந்தாங்களாம். எங்க அப்பா வந்து 20 மாடு வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க, மாடே இல்ல.
0: நீயா அஞ்சல ஒன்னாட்டு ஒரு 4 மாடு வைக்க கூடாது?
6: ஏனே, என்னட புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இப்ப நடைமுறையில சாத்தியப்படுமானே? புல்லு பறிக்க ஆளு பாக்கணும், மேய்ச்சலுக்கு இடம் இல்ல, எப்படினே மாடு மேய்க்கிறது?
0: தம்பி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல ஏதாவது கடன் வாங்கிருக்கியா?
6: விவசாயினா கடன் இல்லாம செய்ய முடியுமானே? அதுல ஒரு பகுதி தான் உரம வந்து இறங்கிட்டு இருக்குன்னு.
0: நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இவ்வளவு உரத்தை போட்டு போட்டு போட்டு பயிர எத்தினால தான் இப்ப மண்புழுக்களை பார்க்க முடியல, பறவை இனங்களை பார்க்க முடியல, நண்டை பார்க்க முடியல, நத்திய பார்க்க முடியல, பாம்பை பார்க்க முடியல.
6: ஏனே, இதுக்கு இப்ப நான் என்னென்ன பண்ணணும்? நீங்க தான் சொன்னீங்க ரசாயன உரத்தை போட்டு உற்பத்திய பெருக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னென்ன மாத்தி பேசிட்டு இருக்கீங்க?
0: மாத்தி எல்லாம் பேசலப்பா, ரசாயன உரம் அப்படிங்கறத முழு அளவுல போடுகிறத தவிர்த்து குறிப்பிட்ட அடி உரம் மட்டும் இயற்கை உரத்தை கொடுக்கணும்பா. அதனாலதான் உங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் என்னமாய் இருக்கக்கூடிய விவசாய நல தொண்டர்கள் அப்படிங்கிற அடிப்படையில விவசாயிகளை பார்த்து பேசுங்க, பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு மத்திய அரசு அனுப்பி விட்டுருக்குப்பா.
6: சரிண்ணே, இந்த பாரம்பரிய இயற்கை விவசாயம் என்னன்னு அதை சொல்லுங்கண்ணே.
0: பாரம்பரிய இயற்கை விவசாயம், அங்க பாரு ஒரு மூட உரத்தை தொளியோடி போட்டா பாரு, தண்ணீர விழுந்துட்டு பாரு.
6: முத மூடைய தூக்குடே, காசுடே, தூக்கி வைடே, ரெண்டாவுக்கு பாத்துக்கலாம்.
0: 2015 ஆண்டுல இருந்தே இந்த இயற்கை விவசாய நடைமுறைகளை மத்திய அரசு வந்து கொண்டு வந்துட்டு, அதுவும் மண்ணுல வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய இலை தழைகளை பயன்படுத்தி அந்த மண்ணை வந்து வளமாக்கும் போது மண்புழுக்கள் அப்படிங்கறது ஆதிக்கம் கூடும். மண்புழுக்கள் அப்படிங்கறது விவசாயிகளுக்கு யாருப்பா
6: நண்பண்ணே? அது தெரியாம இருக்கு.
0: தெரிஞ்சதுக்கு பிறகுமாப்பா அந்த மாதிரி?
6: ஏனே, இதுல ரசாயன உரம் மட்டுமா போடுறேன்னு நினைக்கிறீங்க? மருந்து கூட அப்பப்போ அடிக்கிறோம்னே.
0: ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தாப்பா?
6: ஆமாண்ணே, அதுதான், அதை அடிச்சாதான் பூச்சிகள் எல்லாம் சாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அப்பப்ப பூச்சி மருந்துகளும் அடிக்கிறோம்னே. அதுக்கு மாற்று வழி என்னன்னு அது சொல்லுங்கண்ணே.
0: ஏ தம்பி, இந்திய அளவுல இந்த இயற்கை விவசாய நடைமுறையை திரும்பியும் பின்பற்றணும் அப்படிங்கறதுக்காக மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாருக்கும் மத்திய அரசு வந்து உதவிகரம் நீட்டுதுப்பா.
6: ஏனே, என்னென்ன நீட்டுது வைக்குதுன்னு சொல்றீங்க? அப்படி என்னென்ன உதவி பண்றாங்க?
0: மத்திய அரசை பொறுத்த அளவில் இந்த பாரம்பரிய இயற்கை விவசாய நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறதுக்காக 100%-ல 60% பணத்தை அவங்க தான்

0: கொடுக்கறாங்க.
1: அப்படியானே அப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் எப்படினே?
0: வடகிழக்கு மாநிலங்களையும் ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு 90%, 100%ல 90% நிதியை மத்திய அரசு தான் கொடுக்குது. எந்தவித ரசாயன கலப்பு, பூச்சி மருந்து கலப்பு இல்லாத விளைபொருட்களை நம்ம நாட்டு பிரஜைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல மத்திய அரசு ஒரு உறுதிமொழி எடுத்ததன் பயனாதான் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
1: எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன சந்தேகம்? அதை கேளு.
1: ஏனே இந்த இயற்கை விவசாயத்தை யார் யாருகிட்ட எடுத்து சொன்னா வெற்றி பெறணும்னு மத்திய அரசாங்கம் நினைக்குதுன்னே?
0: தம்பி அருமையா கேக்குறிய. கிராமப்புற இளைஞர்களை ஊக்கப்படுத்த போறாங்க, மகளிரை ஊக்கப்படுத்த போறாங்க, உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகள், அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்கள், வியாபாரிகள் எல்லாருக்கும் தற்போதைய தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாய நடைமுறைகளை புரிய வைக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கு. அவங்கள்ட்ட இந்த திட்டத்தை சொல்லும் போது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா?
1: அது எப்படிலாம் வெற்றி கிடைக்காம இருக்கும்? நானே ஒரு விவசாயி, என்னாலே புரிஞ்சுக்க முடியுதுன்னா கண்டிப்பா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும்னே. வெற்றிதான் கிடைக்கும். அடுத்த போகத்திலிருந்து அண்ணன் சொன்னபடி இயற்கை விவசாயத்துக்கு வரப்போறேன், அதுவும் பாரம்பரிய விவசாயத்தை கையாள போறேன். நீங்க கூட சொல்றீங்க மதிப்பு கூட்டல் வழி மதிப்பா வாழலாம் அப்படின்னு. இனி எனக்கு என்ன கவலைண்ணே?
2: மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா.
1: அமுத சுரபியில் இதுவரை
0: இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் தட்டைப்பயறு சாகுபடி நுணுக்கங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் ஆர் லதா அவர்கள்.
4: நெல் தரிசல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தட்டைப்பயிறு, கௌப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டைப்பயிறு வந்து ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிக அளவுல நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தற்பொழுது நம்ம அந்த அளவுக்கு தட்டைப்பயிறு சாகுபடி பண்றது இல்லை நம்ம மாவட்டத்துல. எனவே நம்ம மாவட்டத்துல வந்து திரும்பவும் இந்த தட்டைப்பயிறு சாகுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகளை கேட்டுக்கிறேன். இதுக்கு எந்த ரகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலிருந்து கோ5 அப்படின்ற ஒரு ரகம் மிக சிறப்பான ரகமா இருக்கு. அதே மாதிரி வம்பன் 3 அப்படின்ற தட்டைப்பயிறு ரகமும் மிக நல்ல ரகமா இருக்கு. அந்த ரகத்தையும் நம்ம நெல் தரிசல் சாகுபடி செய்வதால் அதிக மகசூல் கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும். இது பச்சை பயிறு மற்றும் உளுந்தை விட அதிக மகசூல் தட்டைப்பயிறுல கிடைக்கும். எனவே விவசாயிகள் நெல் தரிசல வந்து தட்டைப்பயிரும் சாகுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
5: அமைப்பு DL ஜேக்கப்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உண்ணாங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள்

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல் விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தாவேக்காவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக்காவினர் போதைப்பொருளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யாஷ்டிகா பாட்டியா 113

3 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லோகாக்கரே வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கம், 4 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனோட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்கலாம். புகழ்பெற்ற மூத்த பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் நேற்று கர்நாடக மாநிலம் மைசூரில் 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி மொழியிலும் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். 4 முறை இந்திய அரசின் உயரிய தேசிய திரைப்பட விருதை பெற்றதுடன் பல மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். அவர்களின் மறைவு குறித்து திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
1: சங்கீத குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மறைவு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. என்னால் சொல்ல ஒண்ணா துயரத்தை நான் அடைந்திருக்கிறேன். பலருக்கு தெரியாது, என்னுடைய முதல் படம் 1989 தெலுங்கு மொழியில் நான் இசையமைத்தேன். என்னுடைய முதல் திரை இசை பாடலை பாடியதே ஜானகி அம்மாதான். இந்த உலகத்திலே என் வாழ்க்கையில் நான் கண்டு பழகிய மனிதர்களில் மிக மிக மிக மிக உயர்ந்த அன்பை தவிர வேறு இல்லாத உள்ளம் என்று சொன்னால் ஜானகி அம்மாவை தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர்களை போல் யாராலையும் பாட முடியாது. சிங்கார வேலனே தேவா என்ற ஒரு பாடல் நாதஸ்வரத்துடன் பாடிய ஒரு சிறிய குமரி பெண், சிறு பெண், நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது. நாதஸ்வரத்தில் வருகின்ற கமகங்களை குரல் பேசுமா என்று பலர் பயந்து பாட முடியாது என்று சென்ற பொழுது அதை பாடிய சிறிய பெண். நமது வாழ்க்கையில் நாம் ரசித்து கேட்கின்ற அற்புதமான பாடல்களை தந்த பெரும் இசை அமைப்பாளர்களின் மனதில் உதிக்கின்ற அது அபூர்வமான சங்கீதத்தை, பாடல்களை அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பினால், அவர் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் என்று எல்லா மொழிகளும் பாடி மனிதர்களின் மனத்தை வசப்படுத்தியது இறைவனுடைய பேரருளால் தான். அப்படிப்பட்ட பேரருள் பெற்ற அரும் பெரும் பாடகி எஸ் ஜானகி அம்மா. இந்த உலகம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு பெரும் இசைக்குயிலை இழந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயை போலதான் நான் அவர்களை எப்போவுமே கணித்திருக்கிறேன். என்னை தன் பிள்ளையாக தான் அவர் பாவித்திருக்கிறார். ஆகையினால் என் துயரம் என்னுடன் மிக பெரிதாக இருக்கிறது. ஆயினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல்.

0: கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
1: தலை சிறந்த பின்னணி பாடகி, ஆயிரக்கணக்கில் 17 மொழிகளில் எவ்வளவோ திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் தன்னுடைய தங்க குரலால் உயிர் கொடுத்த என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களுடைய அபிமான பாடகியாக இருக்கிற திருமதி எஸ் ஜானகி அம்மா நேத்திக்கு காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு மனசு ரொம்ப பாரமாக இருக்கு. என்ன ஒரு குரல் அவங்களுடைய குரல், கணீர்னு ஒரு கோவில் மணி போல நம்ம மனதெல்லாம் ஒரு சந்தோஷத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அனாயாசமாக எந்த ஒரு ஸ்ருத்தியிலையும் துல்லியமாக ஸ்ருத்தி சுத்தமாக பாவத்தோட கிளாரிட்டியோட ஒரு பெர்ஃபெக்ட் டோனல் குவாலிட்டியோட எந்த விதமான பாடல்களால், அது வந்து ஒரு சோகம் எழையோடுற பாடலோ இல்லை துள்ளலோட இருக்கிற பாட்டோ மெலடியோ இல்லை ஒரு ஃபோக் சாங்கோ வெஸ்டர்ன் டச் இருக்கிற பாடலோ இல்லைன்னா விவகாரமான ஸ்வரங்கள் ஆலாப்பனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கர்நாடிக் பேஸ்ட் பாட்டோ எந்த பாட்டை பாடினாலும் அது தன்னுடைய முதிரைய பதிச்சு ஒரு 100% அதுக்கு மேலேயே சொல்லலாம் 200% ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மனசுக்குள்ள ஒரு பாடலை வந்து அதோட வடிவத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு பாடகரையோ பாடகியோ அப்ரோச் பண்ற சமயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலி அசாத்தியமாக பாடக்கூடியவர் அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா. அவங்க பாடின எவ்வளவோ பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கார வேலனை தேவா அஃப்கோர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த செந்தூர பூவே, அதில் அப்படியே அந்த ஒரு குரலோட ஒரு பட்டு மாதிரி அந்த ரிச்னஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெர்மனியில் அதில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோடு இருக்கிற ஒரு ஒரு ஹம்மிங் பார்ட் வருமே எவ்வளோ இனிமையாக இருக்கும். மௌனமான நேரம் இது மனதில் என்ன பாரம், அதே மாதிரி எத்தனையோ இளையராஜா சார் ஓட ஹிட்ஸ் எல்லாம், எந்த நெஞ்சில் தூங்காத விழிகள், சின்ன சின்ன வண்ணக்குயில், அதே மாதிரி இந்த தர்பாரி கானடால சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சங்கதியெல்லாம் அதில் இருக்கும். தர்பாரி கானடான உடனே மலரே மௌனமா வித்யாசாகர் சாருடைய அந்த மெலடி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நெஞ்சினிலே நெஞ்சினிலேயோ இல்லை மார்கழி திங்கள் அல்லவோ முதல்வனே இந்த மாதிரி பாட்டு, அது அவங்களுடைய குரல் அப்படின்னு அந்த குரலில் வெளிவந்த பாடல் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபிலிம் சாங்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரலில் வந்து வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான மாடுலேஷன்ஸ் அந்த பாவம் அந்த நுணுக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் எஸ் ஜானகி அம்மா. பர்சனலாக வந்து எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப ஒரு லாங் அசோசியேஷன் அவங்களோட, ஏன்னா வந்து வருஷத்துக்கு 2 முறையாவது என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டி கே பட்டம்மாள் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பட்டம்மா அம்மானா ரொம்ப ஒரு மரியாதை ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லணும். எப்பவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் வந்து நான் பாடி காமிச்ச அவங்கள்ட்டேருந்து ஆசிர்வாதம் வாங்கின்ற ஞாபகம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ஒரு கேசட். அந்த கேசட்டில் செலக்டடாக அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வித்தியாசமான பாடல்கள்னு என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டே இருப்பேன், இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் இந்த கண்ணா நீ எங்கேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸை மாற்றின்னு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சிவ சிவ சிவன்னு MSG சார் வயலின் வாசிச்சு ஆபோஹி தோ

0: கூடி இந்த ரெண்டு ராகத்திலையும் ஸ்வரங்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மம்மி பேர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பையன் மாதிரி குரலை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மீரா பஜன், தியாகராஜ் சுவாமி கிருதி, ராரா மாயின்டிக்கு, இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகையில் நானும் ஒருத்தி, ஒரு பாடகியாகவும் என்னுடைய வணக்கங்களை நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாந்தி.
1: கர்நாடக இசை பாடகர் சிக்கில் குருச்சரண் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே திரையுலகில் பல ஜாம்பவான்களை நம்ம ஒவ்வொன்றா இறந்துட்டு இருக்கோம். ரொம்ப துயரமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா ஒரே ஆறுதல் என்னன்னா, இவங்க எல்லாருமே கலைஞர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய கலை படைப்புகள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவோட குரலும் அதே மாதிரிதான். நம்ம எஸ் ஜானகி அம்மா இப்போ நம்ம கூட இல்லைங்கிற அந்த செய்தி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் அவங்க வந்து ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்த்தது இல்லை, போட்டோ கூட பார்த்தது இல்லை. ஆனா அவங்க பாட்டை வந்து தினப்படி எங்க கார்லயோ எங்க வீட்லயோ கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த செய்தி ஸ்ரீமதி எஸ் ஜானகி பாசசவே அப்படின்னு படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாட்டு போட்டோன்னே, ஐ மிஸ் ஜானகி அம்மா அப்படின்னு என் குழந்தை சொல்றது. அதுதான் அந்த ஒரு லெஜெண்டரி சிங்கருக்கான நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் ஃபீல் பண்றேன். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில இல்லாத நாளே கிடையாது. அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளா பாடலனா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட ஒரு கம்பேனியன் மாதிரி இவ்வளோ நாளாக வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் சரி, என்னோட பாட்டி சிக்கல் சகோதரிகள் நீலா குஞ்சுமணி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகிங்க அந்த வகையில தான் எனக்கு எஸ் ஜானகி அம்மா மாதிரியே தெரியும். அவங்க ரொம்ப ரசிச்சு கேட்குற ஒரு பாடகி வந்து எஸ் ஜானகி அம்மா. அதுவும் இல்லாமல் எஸ் ஜானகி அம்மாவும் அவங்களும் மீட் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே எவ்வளோ பரஸ்பரத்தோட எவ்வளோ மரியாதையோடு ரெண்டு பேருமே இவங்களுடைய புல்லாங்குழல் பற்றி, அவங்களும் அவங்களுடைய குரலை பற்றி என்னுடைய பாட்டியும் பேசுறது கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல காலம் பல வருஷங்கள் கழிச்சு ஜானகி அம்மா கூட பாடுறதுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்களுடைய ஃபைனல்ஸில் அவங்க கூடயே ஒரு பாட்டு பாடுறதுக்கு, அந்த ரோஜாவை தாளாட்டுத்தன்ற அந்த பாட்டு நான் பாடி அவங்களும் பாடி அதில் எனக்கு ஒரு பரிசும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குணம், அது சின்ன பையனாக இருந்தால் கூட ரொம்ப பாராட்டி அவங்களுடைய நிறை குறைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சு அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. எஸ் ஜானகி அம்மா, வி வில் ஆல் மிஸ் யூ, பட் உங்களுடைய சங்கீதம் எங்கள் கூடவே இருக்கும், உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஓம் சாந்தி.
1: தனது இனிமையான தனித்துவமான குரலாலும் எண்ணற்ற மனதை வருடும் பாடல்களாலும் இசை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இதயங்களிலும் என்றும் நிலைத்து நிற்பார். அவருடைய மறைவு இந்திய திரை இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இதுவரை நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டீர்கள். படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:18. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் தேவா இசையில் ஆஷா போன்ஸ்லே ஹரிஹரன் குரல்களில் நேருக்கு நேர் திரைப்பட பாடல் உங்களுக்காக வரப்போகுது கேட்கலாம்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
3: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
2: பக்தி மாலை.
3: தினமும் காலை 6:15
2: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
3: பக்தி மாலை.
2: உள்ளம் முறியிடுவோம்,
3: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:25. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ.ஆர். ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் இந்தியன் திரைப்பட பாடல்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 2330666

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:32. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம், KJ யேசுதாஸ் குரல்களில் தளபதி திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442948648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல மனு, சுஜாதா மோகன் குரல்கள்ல முத்து திரைப்பட பாடல்.

0: காய்ச்சலுக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 8:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் குரலில் பம்பாய் திரைப்பட பாடல்.

0: Avengers Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Avengers Lee Super Speciality Hospital.
2: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடிட்டு பாரு.
2: என்னதான்
3: இருக்கு?
4: சனிக்கிழமை
3: தோறும் காலை 10:00
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:54. மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் இரவு நேர தாலாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் நிறைவாக உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது சிற்பி இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள்ல மனோ சித்ரா குரல்கள்ல மேட்டுக்குடி திரைப்பட பாடல்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில நீங்க விரும்பக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-72-2, இணைப்பு எண் 04-652. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடி இருப்பு கலில் ரஹ்மான்மா.
0: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க ஐயா.
1: ஆமா, எனக்கு வந்து திரைப்படம் வந்து கல்யாண மண்டபம். இது 1965 வெளிவந்த திரைப்படம். இதுல கதாநாயகனாக சி எல் ஆனந்தனும் கே ஆர் விஜய அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. இதுல இருந்து ஒரு அருமையான ஒரு பாடல்மா, பூத்திருக்கும் விழி எடுத்து மாலை சூடவா அப்படி தோங்குற இனிமையான பாடல். அந்த இரவு நேரத்தை நேரலுக்கா வேண்டி எனக்கா வேண்டி தாங்கம்மா.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுதையா கேக்கலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி அம்மா, நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேரம் 9:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சில்லென்று காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
3: அன்பான அன்பு சொருக்கி இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரையில இருந்து உங்கள் அன்பு சொருக்கி.
2: சரி ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க ஐயா.
3: தவிப்பில் திரை நாளை பாடி தவி அவர் குமரி பண்பு மூலமா கண்ணின் மழையில சமர்ப்பிக்கின்ற
2: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேட்கலாம். நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:27. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த

0: திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்
1: அன்பு சகோதரிக்கு, வணக்கம். நாகர்கோயில் வடசேரி ராஜாமணி.
0: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கய்யா.
1: பயணம் திரைப்படத்திலிருந்து பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், தெரிஞ்சதுக்கு என்றும் வயது 16 என்றோ. இந்த இனிமையான பாடலை கூறி பண்பல அனைத்து நேரம்
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுதையா கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:32. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாரு இங்க பேசுறீங்க?
2: சுதா பேசுறேன்.
1: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க பாக்கலாம்.
2: நிலவை மலர் படத்துல இருந்து மண்ணில் வந்த நிலவே
1: அழகா பாடுறீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாம். நன்றி.
2: நன்றி மேம்.

0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:38. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க பேசுறீங்க? உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கய்யா.
2: விவசாயி படத்துல இருந்து.
1: ஆஹா,
2: விவசாயி படத்த
1: பாடல். உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேக்கலாம் ஐயா. நன்றி.
3: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சீங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
4: அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு? யாருன்னு
5: விவசாய

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:43. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம். நான் கண்கள் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
2: சரி சார்.
3: பால்வர் வெற்றிவேல் பாடல். சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குது, ஒன்ன சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குது, வாங்கின பூவும் பத்தாது வீசுற காத்தும் நிக்காது, அத முசுக்கு முசுக்கு ராவெல்லாம் புதுக்கு. ராசாவே ராசாவே ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குது, ஒன்ன சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குது.
2: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுதையா கேட்கலாம். நன்றி
3: நன்றி நன்றி.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:50. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாமா?

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:50. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: இரவு வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க ஐயா.
1: யாகம் திரைப்படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடின வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் பாடுமா.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாம். நன்றி.
1: நன்றிம்மா.

0: 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
0: சரி ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் 16 வயதிலே.
0: ஆஹா,
1: அதுல இருந்து செல்லூர் பூவேன்னு தொடங்குடைய பாடல் மேடம்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

நேரம் 9:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இதுவரை உங்களோடு ராதிகா சிவகுமார்.

0: இன்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் தற்போது சரியா 11 மணி ஆயிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதிய தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. அடுத்ததான் ரொம்ப அழகான பாடல்கள் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரும்புகிறேன் படத்துல இருந்து நிஜமா நிஜமா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கேன் உங்களுக்காக. நிகழ்ச்சியோட முதல் பாடலா சாத்னா சர்கம் மற்றும் திப்பு ரெண்டு பேரும் பாடின பாடல், வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல, தேவா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட. சுங்குடு நான் சஹா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

அம்மா கண்ணு சௌக்கியமா, அம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, உணங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியமா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலாம் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக தீனகருணாகரனே அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். எம் கே தியாகராஜ் பாகவதர் அவங்களுடைய குரலில், பாபநாசம் சிவன் அவர்களுடைய வரிகளில், அவருடைய இசையில கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

நான்கு மணி ஐந்து நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஓ மானே மானே திரைப்படத்திற்காக தனம் தரும் கல்வி தரும் எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில்

0: 4:10 நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது
1: நிகழ்ச்சியில் இப்போது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகுண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் முதலில் கஜானன யுத்தம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி, ராகம் சக்கரவாகம் ஆதி தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீவல்லி தேவ சேனாபதே பாபநாசம் சிவன் பாடல் நட பைரவி ராகம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட. மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், எஸ் பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.